நிலையத்தில் நேரம் காலை 5:43. இசை அமுதம் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இணைந்திருக்கிறோம். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. நேரம் காலை 5:53.

மாறாத போதும் வரமாகும் வேலா கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாரே.

0: அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு

தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:02. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி. பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 அறிவிப்பினை கேட்கலாம். 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீர தீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அதாவது ஜூலை மாதம் 31 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 ஜூலை மாதம் 10 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார்.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: சில நுடைகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
4: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi has said the principle of nation first has been driving force behind India's transformation into a fast-growing, credible and reliable global power. Addressing a summit organized by a private media house in New Delhi, Prime Minister said the country's achievements over the past decade were rooted in trust, stability and a commitment to the larger global good. Referring to his recent participation in the G7 summit, Mr. Modi said world leaders recognize India's unwavering commitment to putting national interests first, a philosophy that continues to shape the country's policies and development agenda. Highlighting the government's 12 years in office, Prime Minister said initiatives such as Swachh Bharat, Make in India, promotion of khadi and support for local products succeeded because citizens embraced the spirit of nation building. Mr. Modi said nearly 25 crore people had moved out of poverty in recent years, leading to the emergence of a large neo-middle class and boosting economic activity. He stressed that empowering the poor and the middle class remained a key priority, citing affordable housing initiatives, tax reforms, healthcare schemes, and improved urban infrastructure. President Draupadi Murmu will confer the Padma Awards 2026

0: during the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. The president will confer 65 Padma awards, including 2 Padma Vibhushan, 7 Padma Bhushan, and 56 Padma Shri. Tennis legend Vijay Amritraj, actor Mammootty, playback singer Alka Yagnik, and cricketer Rohit Sharma are among 65 prominent personalities who will receive the coveted Padma awards from the president. Taking swift action after the tragic fire incident in Lucknow, which claimed the lives of 15 students, the police registered a case against 6 individuals and arrested 4 of them last night. 4 officials from the Lucknow Development Authority, Fire Department and Electricity Department have also been suspended following directives from Chief Minister Yogi Adityanath. In connection with the fire incident in Lucknow, Aliganj police have registered an FIR under relevant sections of the BNS and the Uttar Pradesh Fire Service Act against 6 named accused and other responsible persons. Meanwhile, the state government has ordered a high-level inquiry into the fire incident. A special investigation team, SIT, was formed to investigate the incident, and its members will submit their report within 7 days. And at least 15 people, mostly students aged 16 to 25, died in the tragic fire yesterday afternoon. Indian Embassy in Doha has announced that Qatari authorities have confirmed the deaths of 12 Indian nationals in the Ras Laffan incident Sunday night. In a social media post, the embassy extended its condolences to the bereaved families and offered prayers for the departed souls. It also stated that Qatari authorities confirmed all those injured in the incident are in stable condition and receiving appropriate medical treatment. The embassy is working in close contact with Qatari authorities to provide all possible help to the Indian nationals and their families affected by this incident, ensuring the swift repatriation of the deceased remains to India. Star shuttlers Lakshya Sen and Tanvi Sharma will lead India's challenge at the U.S. Open Super Badminton Tournament beginning today in California. World number 14 Lakshya Sen, seeded second, will take on Belgium's Julien Karagi in the opening round of the men's singles event. Former World Championship silver medalist Kidambi Srikanth, seeded fifth, will face Chinese Taipei's Liao Chiaofu in the first round match. Unseeded Indian shuttler Sanit Dayanand will begin his campaign against Japan's fourth seed Yudai Okimoto, while S. Shankar Muthuswamy Subramanian will take on a qualifier in the round of 32. In women's singles, India has a strong contingent of 7 players in the main draw, led by 5th seed Tanvi Sharma and 6th seed Devika Sihag. 17-year-old Tanvi will open a campaign against Germany's Yvonne Lee. In women's doubles, Commonwealth Games bronze medalist Teresa Jolly, Gayatri Gopichand will face Spain's Paula Lopez and Lucia Rodriguez in the opening round. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம். கண்ணன் அவர்கள்.
3: வரைக்கும் குழந்தைக்கு என்ன சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க அறிவியலில், மோப்ப சக்தி இருக்குமா? அம்மாவை வந்து மோப்ப சக்தியில் தான் அந்த குழந்தை கண்ணெல்லாம் திறந்து பார்க்கும். பாரு, நம்மலாம் சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், அங்கே பார் அப்பா இப்படி பார்க்குது பார், அங்கே ஒரு தாத்தா இப்படி பார்க்குது பாரு. அறிவியலில் இதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு இயல்பாகவே ஒரு 3 மாதம் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்வை தெரிய வருங்க. அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு மோப்ப சக்தி தான் உண்டு. பிறகு அந்த குழந்தைக்கு உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விரியும். அந்த குழந்தைக்கு முதல் அவள் பார்க்கக்கூடிய அல்லது அந்த பையன் பார்க்கக்கூடிய முதல் நிறம் எது தெரியுமா? அதுக்கு தெரிஞ்சக்கூடிய முதல் வண்ணம் எது தெரியுமா? அந்த அழுக்கு படிந்த உடம்போட அம்மாவுடைய முகம்தான் அந்த குழந்தை பார்க்கக்கூடிய முதல் நிறம். சரி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய போர்டு, அந்த கரும்பலகை, அப்புறம் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த சாக்பீஸ், அது ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஏன் இது வந்து கருப்பாகவும் இதையே வெள்ளையாக இருக்கும் என்றால், இப்போ எத்தனை வாட்ஸு லைட்டு நம்ம மேலே அடித்தாலும் சரி, சூரியன் மாதிரி

எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை நம்ம மேலே அடித்தாலும் சரி, ஒரு மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டார்க்னஸ், அதாவது ஒரு இருட்டை மட்டும் விரட்ட முடியாது. அது எந்த இருட்டு என்றால் அறியாமைன்ற இருட்டு. அந்த இருட்டை எது நீக்கும்? கல்வி தான் நீக்கும். வெங்கதிர்க்கும் செந்தீவிரி சுடருக்கும் பொங்கு மதி ஒழிக்கும் போகாது, வளமையால் வந்த மதி மருட்சி மாந்தர்க்கு இளமையால் வந்த இருள் அப்படின்னு தமிழில் ஏதோ ஒரு பாட்டு. வெங்கதிர்க்கும் மத்தியானம் 12 மணிக்கு அடிக்குது பாருங்கள் வெயில், அவ்வளோ பெரிய சூரியனுடைய வெளிச்சம் அடித்தாலும் சரி, வெங்கதிர்க்கும் செந்தீவிரி சுடருக்கும்

0: இளமையால் வந்த மதி மருட்சி மாந்தர்க்கு இளமையால் வந்த இருள் அப்படின்னு தமிழில் ஏதோ ஒரு பாட்டு. வெங்கதிர்க்கும் மத்தியானம் 12 மணிக்கு அடிக்குது பாருங்கள் வெயில், அவ்வளோ பெரிய சூரியனுடைய வெளிச்சம் அடித்தாலும் சரி, வெங்கதிர்க்கும் செந்தீவிரி சுடருக்கும் தீப்பிடிச்சு எரியுதே, அந்த எரியக்கூடிய நெருப்பினுடைய ஒளிக்கும் ராத்திரி 6 மணிலிருந்து காலையில் வரைக்கும் முழு நிலா வெளிச்சம் அடிக்குதுல, சொக்கவள்ளி பார்க்குடமும் அமுத ஊற்றோன்னு பாரதியாசன் பாடுறான் பாருங்கள், அப்படிப்பட்ட நிலாவோட வெளிச்சத்தையும் நம்ம மேலே அடித்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இருட்டை எவனாலையும் பரட்ட முடியாது. என்ன இருட்டு தெரியுமா? அதான் அறியாமைன்ற இருட்டு. அந்த இருட்டை போக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி. அதனால தான் பள்ளிக்கூடத்தில் கருப்பான பலகையில் வெள்ளை வெள்ளேர்னு சாக் பீஸில் எழுதுகிறாங்களோ என்னமோ தெரியலை, எத்தனை நிறங்கள் சாதம் பரிமாறுறாங்க, எல்லாம் பச்சையாக இருக்குது, சாதம் வெண்மையாக இருக்குது, அந்த ஊற்றுற குழம்புகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிறத்தில் இருக்குது. மதுரையில் ஒரு உணவு விடுதியில் பார்த்தேன், ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொரு நிறத்தில் எழுதி போட்டிருந்தான். அதை பார்க்குறப்பயே நம்ம நாக்கில் ஒரு தடவை ஒரு ஊர்ற மாதிரியான ஒரு நினப்பு நமக்கு. பாரதி சொல்கிறான், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருச்சாந்தி நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ. இன்றைக்கி நமக்கு தேவையான பாடமே அதாங்க, வேறு வேறு நிறங்கள். உணவில் வேறு வேறு நிறத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், ஆடைகளில் வேறு வேறு நிறத்தை ஏற்றுக்கிறோம், கல்வி கற்கிறப்பற வேறு வேறு நிறங்களை நம்ம உள்ளே வாங்கிக்கிறோம், ஆனால் மனிதனுக்குள்ள சாதி வேறுபாடு அதை இன்னும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். நிறங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நமக்கு ஒரு பூனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன, தாய்ப்பூனை வேறு வேறு நிறத்தில் இருந்தாலும் அந்த குட்டிகளெல்லாம் தன்னிடமிருந்து பிறந்தது தான் என்கின்ற தாய்மை குணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே வளரவே இல்லைங்க. இந்த வேறுபாடு நீங்கினால் வானவில்லை போல, இந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பறவைகளைப் போல, கடல் அலைகளைப் போல, மலைகளைப் போல, மரங்களைப் போல, நம்முடைய மனமும் விரிவடைந்து இந்த உலகம் என்கின்ற சிம்மாசனத்தில் எல்லோருடைய இதயத்திலும் நாம் அமர்ந்திருப்போம்.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். கண்ணன் அவர்கள்.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
3: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: நேரம் காலை 6:16. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் பாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த உலகத்திலேயே நாம மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் புன்னகைதான். புன்னகையோடு அனைவரையும் வரவேற்போம் புதிய காலை நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம்
5: இந்நாளின் சிறப்பு. June 23 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. இன்று நிகாராகுவா மற்றும் போலந்து நாட்டில் தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது.
6: 1868 இதே நாளில் தான் தட்டச்சு கருவி, அதாவது

0: டைப்ரைட்டர் கண்டுபிடிப்புக்கான காப்புரிமத்தை கிறிஸ்டோபர் லதம் சோல்ஸ் பெற்றார்.
1: 1894 இதே நாள்ல தான் பியாரே டி ஃப்ரெடி, பார்டன் டி கோபர்டின் ஆகியோரின் முன்னெடுப்பில் பன்னாட்டு ஒலிம்பிக் குழு பாரிஸில் அமைக்கப்பட்டது.
0: இந்திய கல்வியாளர் கிஷுபாய் பதேகா அவர்கள் மறைந்த தினம் இன்று. ஆண்டு 1939.
1: 1941 இதே நாளான June 23 தான் லித்துவேனிய செயற்பாட்டு முன்னணி சோவியத் ஒன்றியத்தில் இருந்து விடுதலையை அறிவித்து இடைக்கால அரசை அமைத்தது.
0: இந்திய கல்வியாளர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1953.
1: 1961 இதே நாள்ல தான் அண்டார்டிகாவில் ராணுவ நடவடிக்கைகளை தடை செய்யும் அண்டார்டிகா ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது.
0: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் சிறி பிரகாசா அவர்களினுடைய நினைவு தினம் இன்று. ஆண்டு 1971.
1: 2010 இதே நாளான June 23 தான் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் ஆரம்பமானது.
0: 2016 இதே நாளான June 23 அன்றுதான் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஐக்கிய ராஜ்யம் வெளியேறுவதற்கு ஆதரவாக அந்நாட்டு மக்கள் 52 விழுக்காட்டினர் வாக்களித்தனர்.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் காலை 6:19. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய காலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். இன்று காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 பூந்தளிர். இன்று காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பாவாளி ஸ்ரீ குமாரசாமி திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். இன்று காலை 7:30 சர்வதேச யோகா தினத்திற்கான பெண்களுக்கான யோகா மற்றும் ஆரோக்கியமான முதுமை குறித்த சிறப்பு தகவல் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சியாக வளம்பெற காத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. இன்று காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சண்முக சுந்தரம் அவர்கள். 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 கண்ணாடி மாளிகை உரை நடையும் மேடை உரையும் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். நண்பகல் 12:00 ஸ்நேகிதியே நம்பிக்கையின் சிறகுகள் வழக்கறிஞர் ராதா அவர்களுடன் நேர்முகம் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். அதைத் தொடர்ந்து நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தொடரும். இன்று பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 தெம்மாங்கு பாடல்கள். இன்று பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 NCERT. 3:30 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். இன்று மாலை 4:30 பண்பலையின் ஆட்டக்கலம் தொடரும். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை. இன்று மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30

மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். இன்று இரவு 7:25 பாட்டு இது ஹிட். 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உழவு. இன்று இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 காற்றல் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

பறவைகளாய் அனுதினம் உலகினை வனம் வரலாம், உப்பறிக்கும் சிறுமிகளாய் புவியை ரசிக்கலாம். வாழ்வென்ன உலகில் நித்தியமா வாழ்

உலகினை விற்று நிலவு லோகம் வாங்கலாம், நிலவினை விற்று புதிய வானம் வாங்கலாம், கவலையை விற்று

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மண்ணாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
5: பசுமை வேலைகள் வருது, நம்ம பிள்ளைகள் ரெடியா, நாம் ரெடியா? இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் அது நம்ம வீட்டு குழந்தைகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் மகன் அல்லது மகள் நாளைக்கு என்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? டாக்டரா, இன்ஜினியரா, ஆசிரியரா, மென்பொருள் நிபுணரா? சரி, சஸ்டைனபிலிட்டி மேனேஜர், கிரீன் எனர்ஜி எக்ஸ்பர்ட், காலநிலை ஆலோசகர், சுற்றுச்சூழல் தரவு ஆய்வாளர் போன்ற வேலைகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லையா? பரவாயில்லை, இன்னும் சில ஆண்டுகளில் இந்த வேலைகள் தான் அதிகம் தேடப்படும் வேலைகளாக இருக்கப் போகின்றன. முதல்ல இந்த சஸ்டைனபிலிட்டினா என்ன, பெரிய ஆங்கில வார்த்தை மாதிரி தோன்றுது என பயப்பட வேண்டாம். நம்ம ஊர் பாஷையில் சொன்னால், நாம் இன்றைக்கி நல்லா வாழணும், அதே நேரத்தில் நம்ம

0: நம்ம பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் நாளைக்கு நல்லா வாழணும், அதற்காக இயற்கையை காலி பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுதான் சஸ்டெயினபிலிட்டி. அதாவது நமக்கு கிடைத்த பூமியை அடுத்த தலைமுறைக்கும் கொஞ்சம் நல்ல நிலையில் விட்டு செல்லணும். குப்பை மேலாண்மை, அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம். நம்ம ஊர் கல்யாணத்துக்கு போனால் என்ன நடக்கும், சாப்பாடு முடிந்ததும் சிலர் பிளாஸ்டிக் கப், பாட்டில், கவர் எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அந்த குப்பை எங்கே போகுது, காற்றுல பறக்கும், நீரோடு சேரும், கடலில் போய் முடியும். அங்கே மீனுங்க அதை பார்த்துட்டு சாப்பாடான்னு நினச்சி விழுங்கும். பிறகு அந்த மீனை நாம் வாங்கி குழம்புல வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கதையில் வில்லன் யார், மீனா இல்லை நாமா? அதனால் தான் குப்பையை பிரித்து போடுவது, மறுசுழற்சி செய்வது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. இயற்கை வளங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. நம்ம வீட்டில் சிலர் ப்ரெஷ் பண்ணும்போது குழாயை திறந்து விட்டு உலக அரசியலை யோசிப்பாங்க, தண்ணீர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே தண்ணீர் ஒரு முடிவில்லாத வளமா? இல்லையே, காடுகள், நிலத்தடி நீர், ஆறுகள், ஏரிகள் என எல்லாமே நமக்கு கடனாக கிடைத்த சொத்துக்கள். இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா நாளைக்கு நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வாட்டர் பாட்டில் வாங்குவாங்களா இல்லை வாட்டர் கேப்சூல் வாங்குவாங்களா? அதனால்தான் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் மழைநீர் சேகரிப்பதும் மரம் வளர்ப்பதும் மிகவும் முக்கியம். பசுமை ஆற்றல், ஐயையோ வெயில் கொளுத்துது என தினமும் சொல்கிறோம், ஆனால் அந்த வெயிலையே மின்சாரமாக மாற்றலாம்னு யோசிச்சிருக்கிறோமா? அதுதான் சோலார் ஆற்றல். அதே போல் காற்றிலிருந்தும் மின்சாரம் தயாரிக்கலாம். தமிழ்நாட்டிலேயே பல இடங்களில் காற்றாலை பண்ணைகள் இயங்கி வருகின்றன. அதாவது இயற்கையை அழிக்காமல் தொடர்ந்து கிடைக்கும் ஆற்றலை பயன்படுத்துவதுதான் பசுமை ஆற்றல். இது சுற்றுச்சூழலை மட்டும் காப்பதில்லை, லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது. பசுமை வேலைகள் ஏற்கனவே கதவை தட்டி கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், குப்பை மேலாண்மை, பசுமை கட்டிடங்கள், இயற்கை விவசாயம், சுற்றுச்சூழல் ஆலோசனை, தூய்மையான தொழில்நுட்பங்கள் என பல புதிய துறைகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. இன்னும் சில ஆண்டுகளில் வேலைக்கு செல்லும் இளைஞர்களிடம் நிறுவனங்கள் கேட்கப் போகும் கேள்வி, உங்களுக்கு சஸ்டெயினபிலிட்டி பற்றி என்ன தெரியும் என்பதுதான். அதனால் இந்த திறன் இனிமேல் கூடுதல் தகுதி இல்லை, அடிப்படை தகுதியாக மாறப்போகிறது. பள்ளியிலிருந்தே தொடங்க வேண்டும். சுற்றுச்சூழல் பற்றி ஒரு பாடம் படித்தால் மட்டும் போதாது. குழந்தைகள் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டும். மரம் நடலாம், மழைநீர் சேகரிப்பு பற்றி ஆய்வு செய்யலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் திட்டம் செய்யலாம், ஏரிகள் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். நம் நாட்டிலேயே சில பள்ளி மாணவர்கள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு உதவி இருக்கிறார்கள். சிலர் சூரிய சக்தியில் இயங்கும் கருவிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். பாருங்கள், இவர்கள் பெரிய விஞ்ஞானிகள் இல்லை, பள்ளி மாணவர்கள்தான். ஆனால் சமூக பிரச்சனைகளை பார்த்து இதற்கு நாம் என்ன செய்யலாம் என யோசித்தார்கள். அதுதான் அவர்களின் பலம். சுற்றுச்சூழல் அறிவியல் படிப்பவர்களுக்கு மட்டும் இந்த அறிவு தேவையில்லை. ஒரு இன்ஜினியர் மின்சார வாகனங்களை உருவாக்கலாம். ஒரு கணினி நிபுணர் குறைந்த மின்சாரத்தில் மென்பொருளை உருவாக்கலாம். ஒரு கட்டிடக் கலைஞர் குறைந்த ஆற்றல் செலவிலான கட்டிடங்களை வடிவமைக்கலாம். ஒரு வழக்கறிஞர் சுற்றுச்சூழல் சட்டங்களில் நிபுணராகலாம். அதாவது எந்த துறையில் இருந்தாலும் நிலைத்தன்மை பற்றிய சிந்தனை அவசியம். நாளைய உலகத்தில் வெற்றி பெறுபவர்கள் வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் அறிந்தவர்கள் அல்ல, இயற்கையோடு இணைந்து வாழ தெரிந்தவர்கள்தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விதைச்சான்று துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட தரமான, வீரியமிக்க மற்றும் முளைப்புத்திறன் அதிகம் கொண்ட விதைகள் விற்பனைக்கு உள்ளதாக வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி உளுந்து பயிர்களான வம்பன் ரகம் 8, ஆதாரநிலை 2, வம்பன் ரகம் மற்றும் சான்று நிலை 2, வம்பன் 11 ஆதாரநிலை 2, வம்பன் 11 சான்று நிலை 1, மதுரை 1 ஆதாரநிலை 2 உள்ளிட்ட விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உளுந்து விதைகளில் ஆதாரநிலை கிலோ ரூபாய் 130க்கும் சான்று நிலை கிலோ ரூபாய் 20க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இவற்றை விவசாயிகள் வாங்கி பயனடைய வேண்டும் என்று வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9 9

0: 6625288760 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வயர்க்கூடை பின்னுதல் குறித்த பயிற்சி 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பதிவு செய்தவர்கள் அனைவரும் தவறாமல் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, உரச்செலவை குறைப்பதற்கு விதை நேர்த்தி மிகவும் அவசியம். பயிர்களை விதை மூலம் பரவக்கூடிய பூஞ்சான நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கு விதையுடன் பூஞ்சான மருந்து கலந்து விதை நேர்த்தி செய்திட வேண்டும். விதை மூலம் பரவும் இலை புள்ளி, இலைக்கருகள், இலை உரை அழுகல் மற்றும் குலை நோய் போன்ற பூஞ்சான நோய்களை தடுக்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வீதம் கார்பன் டசிம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின்பு விதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விரடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் என்ற உயிரியல் பூஞ்சான மருந்தை விதைப்பதற்கு முன் கலந்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கர் விதைக்க தேவையான விதைக்கு விதை நேர்த்தி செய்ய ₹10 முதல் ₹20 வரை செலவு ஆகும். ஆனால் விதை நேர்த்தி செய்வதால் பயிர் வளர்ச்சி காலத்தில் நோய்கள் தாக்கி அவற்றை கட்டுப்படுத்த மருந்திற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. நெல், சிறுதானியங்கள், பருத்தி, கரும்பு, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்வதற்கு 1 ஏக்கர் விதைக்கு அசோஸ் பயிரிலம் 1 பாக்கெட் ஆரிய வடிகஞ்சியுடன் கலந்து அதனுடன் பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதையை கலந்து நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். இதன் மூலம் உரச்செலவை குறைக்கலாம் என்று வத்ராயிருப்பு வேளாண் துறை தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழையில் சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் ஏற்பட்டால் புதிதாக வெளிவரும் இலைகளின் தாள்கள் உருக்குலைந்து காணப்படும். அத்தகைய இலைகளின் நடுநரம்பு திடமாக இருக்கும். ஆனால் இலை தாள்கள் உருக்குலைந்து அதன் ஓரங்கள் ரம்பப்பற்கள் போன்று காணப்படும். சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறை மிகவும் முற்றிய நிலையில் புதிதாக வெளிவரும் இலைகளில் நடுநரம்பு மட்டுமே இருக்கும், இலைத்தாள்கள் இருக்காது. வாழையில் இத்தகைய சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறை மரத்தில் ஒளிச்சேர்க்கை வினையில் அதிக பங்கு வகிக்கும். மேலே இருக்கின்ற புதிய இலைகளில் தோன்றுவதால் இது வாழை மகசூலில் 30% மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் தார் சுரக்கும் தருணத்தில் சுண்ணாம்பு சரிவர கிடைக்கவில்லை என்றால் காய்கள் நெடுக்கு வாக்கில் பிழக்கும், தாரின் விற்பனை தரமும் குறையும். மணற்பாங்கான நிலம், இத்தகைய நிலத்தில் சுண்ணாம்பு பிடிமானம் குறைவாக உள்ளது. மேலும் வடிகால் நீரில் சுண்ணாம்புச்சத்து வேறு பகுதியிலிருந்து எளிதில் அடித்துச் செல்லப்படுகின்றது. மண்ணில் pH-இன் அளவு 7க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மண்ணில் அமிலத்தன்மை நிலவும். இதனால் மண்ணில் போதிய அளவு சுண்ணாம்புச்சத்து இருப்பதில்லை. மண்ணில் அளவுக்கு அதிகமாக சாம்பல் சத்து இருந்தாலும் இல்லை உரங்களில் போட்டாலும் வாழை மரத்தில் சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகின்றார் பி ராமலிங்கம் அவர்கள்.
1: ஒரு புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வளரணும்னா அவங்களுக்கு தேவையான உதவி அரசு துறையிலிருந்து ஒரு மானியம்னு ஒருத்தர் கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை. அவங்களுக்கு தேவையான பண உதவிகள், தொழில்நுட்ப உதவிகள் கொடுக்கணும்.
2: இப்போ இந்த காளான் வளர்ப்பு முறையிலேயே இயற்கை முறை, ரசாயன முறைன்னு 2 முறைகள் இருக்குது.
1: இன்னும் நிறைய முறைகள்லாம் இருக்குது. இயற்கை முறைகளுக்குள்ள உள்ள போகையில் தண்ணியில் ஊற வச்சு பண்ணுறது ஒன்று, வைக்கோல பதப்படுத்தக்கூடிய இருக்குது, தொட்டு நீக்கம் பண்ணுறது, ஆவியில் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது. அது போக ஆற்றைக்குள்ளே இன்னும் இந்த ஹை ப்ரெஷர் தொட்டு நீக்கம் முறையில் அதில் தொழில்நுட்பம் பண்ணக்கூடிய விஷயமும் இருக்குது. இப்போ இது பண்ணி ஆற்றைக்குள்ளேன்னு எடுத்தாவே அந்த தொட்டு நீக்கம் பண்ணுறதுக்கு அந்த ஆட்டோக்குலே வந்து சின்ன லெவலில் இருக்கிறது அதிகமான விலை. அதை வச்சு காளான் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ அது வந்து பெரிய லெவலில் போனோம்னாவே அதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம்னு போடக்கூடிய முதல் தேவைப்படுது. அப்போ அதற்கான சாதனத்தை யாரும் வாங்கி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அப்போ அதை எளிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆவியில் வேக வைக்கிறதுக்கு சாதனங்களை நம்ம உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில வகசைகள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதுவே கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபா வந்துடுது. இப்போ அந்த அளவுக்குள்ள பண்ணுறோம். இதையும் எளிமைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஹை ப்ரெஷர்னு பண்ணணும்னா அந்த அளவுக்கு தேவைப்படுது. ஏன்னா பாதுகாப்பு சாதனமாக வருது. இப்போ ஹை ப்ரெஷர் கொடுக்காமல் டெம்பரேச்சரை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணி இதை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் ஒரு 10,000 மண்ணுங்க ஒரு 20,000த்துக்குள்ளே வரும்னா ஈஸியாக பண்ணிடுறாங்க. இல்லை 50,000னா கூட ஈஸியாக 1 லட்சம் 2 லட்சம் போது யோசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுது. இயற்கை முறையிலும் போது ஒன்று தண்ணீரில் ஊற வச்சு நெல் வைக்கிற மாதிரி பண்ணுற விஷயம் ஒன்று, இதே இதை இட்லி சட்டியில் வச்சு வைக்கிற மாதிரி கீழே தண்ணியை வச்சு அந்த ஆவியில் வேக வைக்கக்கூடியது மெத்தடு, இதே இது ஹை ப்ரெஷரில் ஆட்டோக்குள்ளைகள் உயர் அழுத்த வெப்பமானியில் வச்சு பண்ணக்கூடிய ஒரு 3 முறைகள் வந்துடுது. இதில் நம்ம ஹை ப்ரெஷருக்கு போகாமல் உயர் அழுத்த வெப்பமனைக்கு போகாமல் ஆவியில் வேக வைக்கிற மாதிரியும் இல்லை.

0: கொஞ்சம் டைம் மட்டும்.
1: இந்த மூணு முறைகள் சொல்லிட்டீங்க, இதுல நம்ம இந்த மூணு முறைகள்ல எதுல பண்ணா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் லாபமும் வரும்?
0: ரொம்ப ஹை ப்ரெஷருக்கும் போக வேணாம், தண்ணியிலையும் ஒரு வச்சு நெல் வைக்கிற மாதிரி பண்ணணும். ரெண்டு கிடையாது, ஆவியில் வைக்கிற மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் மட்டும் கூடும், பெரிய அளவில் பண்ணலாம். நான் அந்த இதுதான் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்.
1: நீங்கள் அந்த முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம்.
0: நாங்கள் வந்து ஹை ப்ரெஷருக்கே போயிட்டோம். அதுலேயே நாங்கள் வந்து வெளியே போய் வாங்கினோம்னா நான் 4 லட்சரூபா சொன்னதை நாங்கள் ஒரு 1 லட்சரூபாயில் நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே இதை உருவாக்கிட்டோம். ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின நபர் உருவ செய்யாத அளவுக்கு நாங்கள் ஒரு பாயில செய்யக்கூடிய நபர்கிட்ட போய் நாங்கள் செஞ்சு வாங்கிட்டோம். 4 லட்சரூபாய்க்கு இருக்கிறத நாங்கள் ஒரு 1 லட்சரூபாய்க்கு செஞ்சிட்டோம். இன்னைக்கு நாங்கள் செய்யும்போது வந்து நாங்கள் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அன்னைக்கே நாங்கள் கேட்டோம் வந்து ஒரு 200 லிட்டர் கெப்பாசிட்டியில் கேட்டோம், அது 4 லட்சரூபா சொன்னாங்க. இன்றைக்கினா ஒரு 8 லட்சரூபா வரையும் சொல்லுவாங்க. எஸ்எ தகடில் அந்த அளவுக்கு விலை வந்து கூடிருச்சு. இன்றைக்கி வந்து பண்ணால் ஒரு 2 லட்சரூபாயிலேருந்து 2.5 லட்சரூபாக்குள்ளே அந்த 200-250 லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணிட முடியும் அந்த ஆட்டு. இதே வந்து ஒரு லைசன்ஸ் ஆர்டர் போனோம்னா அவங்க கேட்குற தொகையில் அதிகமான இருக்குது. ஏன்னா இது வந்து பெரிய அளவு வியாபாரம் நடக்கக்கூடிய பொறுத்தவர்கள் கிடையாது. ஏன்னா அந்த ஆட்டோக்குள்ளே இந்த உயர் வெப்பமானி வந்து ஹாஸ்பிட்டலில் லேப் எக்யூப்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் உபயோகக்கூடிய உபகரணங்களை தொற்று நீக்கம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இதில் தான் நம்ம காளான் விதை உற்பத்தி பண்ணுறதுக்கும் வேணும், இந்த வைக்கோல தொற்று நீக்கம் பண்ணுறதுக்கும் பண்ணணும். அப்போ இந்த அளவுக்கு போக வேண்டியில நீங்கள் ஆவியில் மட்டும் வேக வைக்கிறது சாதாரண சிம்பிள் ப்ராசஸிங்காக ஒரு நாகத்தகடலையோ உள்ள ஒரு அலுமினிய தகடலையோ உள்ள இதே எஸ்எஸ்எல் சில எவர் சில்வர்லேயும் நீங்கள் வந்து பண்ணி தொற்று நீக்கம் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து அதில் சின்ன ஏற்பட சின்ன பிரச்சனைலாம் இதை வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அதில் அடியிலுக்கு தகடு வந்து வேகமாக இதாகிரும். அப்போ அது மின்சாரத்துக்கு தான் போகணும். இப்போ மின்சாரத்துனா நம்மளுக்கு இந்த 120 டிகிரி டெம்பரேச்சர் வரணும்னா நம்ம ஒரு 200 லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணோம்னா அதுக்கு வந்து அதிகப்படியான கரண்ட் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோவாட்லேருந்து 6000 கிலோவாட்ல அளவுக்கு வெப்பமானையை வச்சிங்கன்னா தான் வெப்பம் கிடைக்கும். அப்போ அந்த 120 டிகிரி வெப்பம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து முதல்ல தண்ணியை ஹீட் பண்ணணும். அதுக்கு அளவுக்கு நம்ம பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஜெயிக்க முடியும். குறைஞ்ச அளவில் பண்ணாங்கன்னா ஜெயிக்க முடியாது.
2: இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தை

0: அதிகரிக்கும் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்துட்டு வரோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளோடும் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
0: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரில் இருந்து ஹரிஹர்.

0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது ஆலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்த 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
4: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: மீனாட்சி, பிரமாதம்.
7: என்னண்ணா சொல்றேன்,
6: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
7: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
6: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
8: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
9: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
8: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 July 16 வரை மட்டுமே.
9: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
10: நேரம் காலை 6:56. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய காலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம்.
11: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளர் பகுதியில் நம்ம கூட பேச வந்திருக்காங்க அபிமன்யு. அபிமன்யு, எவ்வளோ அழகா ட்ரீ அண்ட் உட்கட்டர் கதையை சொல்றாங்கன்னு கேட்போமா?

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேயர்களை நினைவூட்டுகிறோம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இப்பொழுது நேரம் 7:10. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இப்பொழுது அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

சாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் கடத்தனும் கடத்தனும் ஒண்ணு வாய் மூடிய வாய குழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தா.

0: செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன.

0: இதில் கடந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப் பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி

0: செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமானப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்ட குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வீ சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை பாவாலி ஸ்ரீ குமாரசுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் விருதுநகர் டி கல்லுப்பட்டி சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. விருதுநகர் அழகாபுரி சாலையில் பாவாலி விளக்கிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் இது உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னரால் கட்டப்பெற்ற ஆலயம் பிற்காலத்தில் புனரமைக்கப்பட்டது. கோவில் உள்ள ஒரு சில கல்வெட்டுகள் கோவிலின் தொன்மையை பறைசாற்றுகின்றன. கருவறையில் குன்றக்குடி கழுகுமலை போன்று ஆறு முகங்கள், 12 திருக்கரங்களுடன் வேலேந்தி

0: மயில் மீது வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான். இவருக்கு இங்கு குமாரசுவாமி என்று பெயர். உள்பிரகாரத்தில் மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், கன்னிமூலை விநாயகர், காலபைரவர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. கருவறைக்கு எதிரில் மயில், பலிபீடம், நந்தி உள்ளன. இங்குள்ள நந்தி விக்கிரகம் கோவிலுக்கு எதிரே உள்ள குளத்திலிருந்து கண்டெடுக்கப்பெற்றது. பொதுவாக ஈசனுக்கு முன்னால் இருக்க வேண்டிய நந்தி மீனாட்சிக்கு முன் இருப்பது தனி சிறப்பு. இவ்வாறு வேறெங்கும் காண இயலாது. செவ்வாய்க்கிழமைகளில் இங்குள்ள குமாரசுவாமிக்கு பாலபிஷேகம் செய்து சிவப்பு வஸ்திரம், செவ்வரளி மாலை சாற்றி 6 நெய்தீபங்கள் ஏற்றி வணங்கி வந்தால் விரைவில் வரன் தேடி வரும், கெட்டி மேளம் கொட்டிடும் என்பது ஐதீகம். எனவே இது திருமண பிரார்த்தனை தலமாகும். மகப்பேறு வேண்டுவோர் தம்பதி சமேதராக இந்த கோவிலுக்கு வந்து குமாரசுவாமிக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்து 12 முறை வலம் வந்து வழிபட்டால் அந்த குமரனை குழந்தையாக வந்து பிறப்பான் என்பது திண்ணம். இந்த முருகனை வந்து வழிபட்டு தங்கள் தொழிலையே வியாபாரத்தையோ தொடங்கினால் மாபெரும் வெற்றி பெற்று செல்வச் செழிப்பில் தீர்வார் என்பது ஐதீகம். வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த முருகனை வழிபட்டுள்ளதாக வரலாறு கூறுகிறது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் 72 பாளையங்களில் ஒன்றுதான் இப்பாவாலி. வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு சின்னங்கள் இங்கு உள்ளன. மெசர் பானர் மேன் துரை உத்தரவிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான ஆங்கிலேயர் காலத்து பட்டயத்தை கிராம மக்கள் இன்றும் பாதுகாத்து வருகின்றனர். இந்த பட்டயம் கல்லில் பதிக்க வைக்கப்பெற்று சுற்றி வேலியிட்டு பராமரிக்கப்படுகிறது. எனவே இந்த கோவில் வரலாற்று பொக்கிஷமாகும். இந்த கோவிலில் கந்தசஷ்டி விமர்சையாக நடைபெறும். தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆவணி 10 நாள் பெருந்திருவிழா நடைபெறுகின்றன. தமிழ் புத்தாண்டு பிறப்பாகிய சித்திரை முதல் நாளில் ஊரில் உள்ள விவசாயிகள் தங்கள் உழவு மாடுகளை அலங்கரித்து கோவில் முன் கட்டுவர். ஏர்களை மகாமண்டபத்தில் வரிசையாக வைப்பர். அவரவர் வீட்டில் சேமிக்கப்பட்ட தானிய விதைகளை ஓலைப்பெட்டியில் வைத்து குமாரசாமியின் முன் வைப்பார்கள். பின் பூஜை நடைபெறும். பின்னர் தங்கள் கலைப்புகளோடு மாடுகளை பூட்டி சென்று தங்கள் விளைநிலத்தில் உழுது விளைப்பர். இதனால் பொன்னேர் போட்டல், நாளேர் செய்தல் என்கிறார்கள். இதனால் குமாரசாமியின் திருவருளால் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. விவசாயம் செழிக்கவும், திருமணப்பேறு மகப்பேறு வேண்டியும், தொழில் அபிவிருத்தி அடையவும் இங்கே வழிபடுகிறார்கள். வாழ்வில் நமக்கு துணையாக வரும் பாவாலி குமாரசாமி என்னும் முருகப்பெருமானை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: நேரம் காலை 7:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சர்வதேச யோகா தினத்திற்கான பெண்களுக்கான யோகா மற்றும் ஆரோக்கியமான முதுமை குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
2: பெண்களுக்கான ஆரோக்கியம் பொதுவில் இன்னைக்கு பெண்கள் இல்லாத இடமே இல்லை. அதாவது வீட்டு நிர்வாகம், நாட்டு நிர்வாகம், போக்குவரத்து, அரசு துறைகள், தனியார் துறைகள், இப்படி எல்லா பிரிவுகள்லையும் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இத்தனையிலையும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை, இல்லாம போனதுக்கு என்ன காரணம் தான் நாம யோசிக்கணும். ஏன்னா எத்தனையோ காலமா கவிஞர்கள், புலவர்கள் அவங்க எல்லாம் இருந்துட்டேதான் இருக்கிறாங்க. அப்போ அந்த வரிசையில எத்தனையோ பண்டிதர்கள், ஒரே காரணம் அந்த நிதானம். அதோட இல்ல, அவங்கள கவன சிதறல் செய்யக்கூடியது எது அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. அதாவது பெண்கள் தெளிவா இருப்பாங்க, நமக்கு புரியாது ஆண்களுக்கு.

0: அவங்க எதெல்லாம் தன்னை கவனிச்சுகள் செய்யுமோ அந்த விஷயங்களிலிருந்து தன்னை அழகா விளக்கி வைப்பாங்க. அப்படி விளக்க முடியாத இடங்களுக்கு சில பயிற்சிகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த பயிற்சிகள் என்னன்னா, அது ஆன்மீகத்தின் அடிப்படையிலானது அல்லது வீட்டிலேயே கலாச்சாரத்தின் அடிப்படையிலானது. கோலம் போடுதல், கோவில்கள்ல அடிப்பிரதட்சிணம் செய்தல், பிரதட்சிணம் கோவிலை சுத்தி வளர்ந்து அது அங்க பிரதட்சிணம் செய்யக்கூடாது. பெண்கள் இந்த பிரதட்சிணம் செய்யவே கூடாது, ஆனா அடிப்பிரதட்சிணம் செய்வாங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் இந்த கவனச்சிதறலை குறைச்சு கவன குவிவு கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். இதெல்லாம் பெண்கள் நிறைய செய்வாங்க. அவங்க செய்யறத பார்த்து அப்புறம் ஆண்கள் நாமும் செய்ய ஆரம்பித்தோம், நமக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு. அது போன்ற விஷயங்கள்லாம் அப்படி இதெல்லாமும் கலந்து அவங்க தன்னுடைய தினசரி பயிற்சிகள், காலையில் எழுந்திருச்சா ஒரு வாச தெளிச்சு கோலம் போடுறது, அதுலெல்லாம் எந்த அளவுக்கு கவனம், இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கான ஆரம்பம். அதுவும் எப்ப பாருங்க, சூரியோதயத்தின் முன்னாடியே. அப்ப அந்த நேரத்திலேயே வீட்டுக்குள்ள இருந்து தண்ணி வாளியில தண்ணி தூக்கிட்டு வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இப்படி இது வாசல்ல ஆரம்பம். அதுக்கடுத்தது வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா போகும், போய் கடைசியில சமய கட்டில முடியும். அங்க முடிக்கும் போது அவங்க சமைக்கக்கூடிய பதார்த்தங்கள், அதுல அவங்க மனசுல எந்த கடவுளினுடைய பெயர் அது ரொம்ப பிடிக்குமோ அது சொல்லிட்டே அவங்க செய்வாங்க. அப்படி அதன் மூலமாகவும் அந்த உணவுக்கு சுவை ருசி சேரும். அதோடு இல்ல, காலையில எழுந்திருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நேரத்தில் எழுந்திருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவை, வழக்கமா என்ன எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத குறிப்பறிஞ்சு அந்தந்த நேரத்துல அவங்கவுங்களுக்கு அங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கேன், அதை எடுத்து தாத்தாட்ட கொடு, இதை எடுத்து பாட்டிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுடைய அன்றைக்கான பாடத்திட்டங்கள் விஷயங்கள் என்ன உண்டோ தான் அலுவலகம் போறதுக்கான தயாரிப்புகளோடு சேர்த்து அந்த குழந்தைகளுக்கான வேலைகளையும் கவனித்து ரொம்ப சுலபமா சர்வசாதாரணமா அந்த குழந்தைகளுக்கு உணவை கட்டி கொடுத்துட்டு தனக்குண்டான உணவையும் எடுத்துட்டு ரொம்ப யதார்த்தமா எந்த மாதிரியான போக்குவரத்தோ அதுல கிளம்புறதுக்கு அவங்க தயாராவாங்க. இது எல்லாமே அடிப்படை என்னன்னா அந்த நிதானம் தான். அந்த நிதானம் நமக்கு வழக்கமா நாம படிக்கக்கூடிய எத்தனையோ நூல்கள் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நூல்களை வெறுமனே படிச்சதோட விட்டுறாம அதை நாம செயல்படுத்தணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரியான யோகம் அப்படின்னா அந்த ஆசனங்கள் அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பிராணாயாமமும் தியானமும் கொஞ்சம் கூடுதலா செய்ய செய்ய சக்தி சமநிலை அது கிடைக்கும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற சக்தி சரியான அளவுல செயல்பட்டு அந்த ஒரு வேலையை வெற்றிகரமா முடிச்சுட்டார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்திற்கான பெண்களுக்கான யோகா மற்றும் ஆரோக்கியமான முதுமை குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜெய் சந்திரசேகர சர்மா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:30 கேட்கலாம்.

நேரம் காலை 7:35. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்ததாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்தி. இந்தியாவில் மதுரை உட்பட 28 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு. டெக்னிக்கல் ஆபீசர், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அசிஸ்டன்ட், நூலக உதவியாளர் உட்பட 57 பதவிகளில் மொத்தம் 1484 காலி இடங்கள் உள்ளதாக அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக +2 டிப்ளமோ பட்டப்படிப்பு MSc முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரையில் 18 வயதிலிருந்து 30 வயதிற்குள்ளாக இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்ச்சி முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க கடைசி தேதியாக 30/6/2026. இந்த மாதம் 30ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் விவரங்களுக்கு இணையதள முகவரி aimsexams.ac.in.

நேரம் காலை 7:41. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்ததாக நாளிதழ்களில் வந்த செய்திகளில் சிலவற்றை கேட்கலாம். மதுரை மாவட்ட விவசாயிகளுக்கான குறைதீர் கூட்டம் June 25 காலை 10 கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் நிஷாந்த் கிருஷ்ணா அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. விவசாயிகள் மனுக்களை கலெக்டரிடம் நேரடியாக வழங்கலாம். மதுரையில் புதிய போலீஸ் கமிஷனராக S. ராஜேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன் வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:04. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம், விருப்ப பாடல்களை கேட்டு பெறலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25:30-170 மற்றும் 25:30-171-04-52 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவது நான் சூர்யா. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்ப்போம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: ஈட்டி முனையில் சாதிக்க முடியாததை

0: எதை கனிவால் சாதிக்க முடியும் என்று கூறி இணைப்பில் நிகழ்வது காரைக்குடியிலிருந்து சாமிநாதன்.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க சார். நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
0: சார், காளி படத்துல இருந்து இந்த அரும்பி அந்த பாட்டு கொடுங்க சார்.
1: ரொம்ப நன்றி சார் இணைப்பில் வந்ததுக்கு. நீங்கள் கேட்ட பாடல் இது காட்டலைகளில்.

0: நிகழ்ச்சியில் அருமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நபர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: சார், எனக்கு கதைக்குமார் சாமி.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் இதோ காட்டலை.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவுக்கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரையில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
0: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
0: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: நேரம் 8:15. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் தொடர்ந்து பங்கு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25:30 மற்றும் 25:30 0452 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நபர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் சார், சொல்லுங்க.
5: வணக்கம். சிவகங்கை அழகுடையான் தமிழ் செல்வன்.
4: நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் சார் வேணும்?
5: படத்தின் பேர் அன்பு பாடல் வந்து உன்னை பாடல கொடுங்க.
4: ரொம்ப நன்றி சார் இணைப்பில் வந்ததுக்கு. நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காற்றாலைகளில். நன்றி சார்.

நேரம் 8:22. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஒரு பாடலை தொடர்ந்து பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தொடரும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை, அன்புடன் பரணி.

0: நேரம் 8:28. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் சார், சொல்லுங்க.
1: ஹலோ சார், குட் மார்னிங். என் பேரு பாலாஜி, நான் அவனியபுரம் ஜெயபாரத் சிட்டில இருந்து பேசுறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு விஐபி படத்துல இருந்து ஏதாவது ஃபாஸ்ட் பீட் சாங் ப்ளே பண்ணுங்க சார்.
0: நன்றி சார் இணைப்பில் வந்திருக்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ காட்டுங்கள்.
2: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க மங்கள்.

0: நேரம் 8:32. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் சூர்யா. நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவதற்காக வந்திருக்காங்க ஹரிணி.
1: இனிய காலை வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-இல் பாட்டு வேணுமா. தினம்தோறும் நேயர்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு வழங்குற நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்க போறோம். பாடல்கள் கேட்க நீங்க அழைக்க வேண்டிய எண் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30-170 அல்லது 25:30-171 என்ற எண்கள்ல நீங்க அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில நம்ம கூட இணையறதுக்கு ஒரு நேயர் காத்திருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேரு?
2: வணக்கம், என் பேர் ரமேஷ்.
1: உங்களுக்கு என்ன பாடல் வேணும் ஐயா?
2: கூலி படத்துல இருந்து சிட்டுக்கு சிட்டுக்கு
1: நீங்க கேட்ட பாடல் இதோ உங்களுக்கு.

0: நேரம் காலை 8:36 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு வாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: இளம் காலை பொழுதில் மனமெங்கு மனவீசி கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலிருந்து இக்பால். அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அம்மா, தலைவன் தலைவியில வந்து வாடி என்ற ஒரு பாடல்மா.
0: கொடுத்துடலாங்க ஐயா, நன்றி. நேபல் வந்தமை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகா ஹெட்ஸில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் என்ன பாட்டில் கேட்கிறாங்கன்னு வாங்க கேட்கலாம். வருக. வணக்கம். வணக்கம்.

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கேற்க முயன்ற மற்றும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் ஹரிணி. நேரம் காலை 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு காடு, அங்க புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார். குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்தது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகாமந்தி, என்னால் எல்லாம் முடியும். முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ, வச்சுக்கலாமேன்னுது. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும், அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது அது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன். அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவறதுக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை அதுக்கு, இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன். எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டுது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுந்துச்சு. என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும். மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்கால் தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா.
1: ஆகாஷ்வாணி மதுரை.

0: 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் காலை 8:55 தொடர்வது திரை இசை.

வண்டி வருகுதுல வடமலைஞ்சி வளவில் தந்தி வந்து பேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ள எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலை ஏற்படுத்திய விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9446019 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தினமொரு தகவல் மற்றும் பல்சுவை பாடல்களோடு காற்றலையில் வரும் ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. உங்களுக்காக குட்டி குட்டி தகவல்கள் கூட பீட்டான பாடல்களை கொடுத்து உங்க காலை பொழுது சுறுசுறுப்பாக வந்துட்டேன் நான் ஹரிணி. நம்ம நிகழ்ச்சியை முதலா ஒரு பாடல் கேட்டு தொடங்கிடலாம்.

டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கீங்க. நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. மாமிச உண்ணியாக பிறந்தும் செடிகளை மட்டும் சாப்பிட்ற ஒரு மிருகம் எது தெரியுமா? வேற எந்த மிருகமும் இல்லைங்க, பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம அது பண்ற விஷயங்களும் கியூட்டா இருக்கிற மிருகம் தான் அந்த பாண்டாக்கள் தான். பாண்டாக்கள் வந்து கரடி இனத்தை சேர்ந்த மிருகம். கரடின்றது அனைத்துண்ணி, அதாவது ஆம்னி ஒரு வகையை சேர்ந்தது. ஆனாலும் இந்த பாண்டாக்கள் வந்து மாமிசத்தை ஒதுக்கிட்டு வெறும் செடிகளை மட்டும் சாப்பிட்றனாலதான் இந்த பாண்டாக்களுக்கு ஆம்னியோரா இருந்தும் செடிகளை மட்டும் சாப்பிட்ற மிருகம் என்று அறியப்படுது. இந்த தகவலை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டலாம் காற்றலைகளில்.

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் அனைத்து மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: இது ஆகாஷ்வாணி.

மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பறவைனா, நல்ல இளஞ்சிவப்பு நிறத்துல அழகா இருக்க பறவைனா, அது ஆங்கிலத்துல ஃபிளமிங்கோன்னு அறியப்படுற செந்நாரை பறவை தாங்க. ஆனால் இந்த பறவை பிறக்கும் போது மங்கிய நிறத்திலையும் அல்லது சாம்பல் நிறத்துல தான் பிறக்குது. அப்போ அதுக்கு அந்த பிங்க் நிறம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பறவையோட உணவு முறையினால மட்டும்தான் அந்த பறவைக்கு அந்த நிறம் வருது. பாசிகள் மற்றும் உப்பு நீர் இறால்களை உண்றனால அந்த உணவுகளில் இருக்க கேரட்டினாய்ட்ஸ் பிக்மெண்ட் மூலியமாக தான் ஃப்ளெமிங்கோக்கு இந்த இளஞ்சிவப்பு நிறம் வருது. மேலும் அடுத்த தகவலை ஒரு பாடலுக்கு பின் கேட்கலாம்.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் காலை 9:20. 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. உலகின் வானவில் தலைநகரம் அப்படின்ற அறியப்படுற மாநிலம் எது தெரியுமா? ஹவாய் தாங்க. இந்த மாநிலத்திற்கு இப்படி ஒரு பேர் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, ஹவாயோட ஒரு தனித்துவமான மலைகளோட புவியியல் அமைப்பு தான். சீரான வர்த்தக காற்று, மிகவும் தூய்மையான காற்று மற்றும் அதிகமான சூரிய ஒளி இங்க கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்பவே வண்ணமிக்க மற்றும் நீண்ட காலம் நீடிக்கிற வானவில் தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து வரலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கிளி பறிச்சா அடி கண்ணி விடுமா? படி படி படி படி படி படி வாடி.

நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் வித்ஸ். காத்திருக்க நேரமில்லை. எப்படி எல்லாருக்குமே தனித்துவமான கைரேகை இருக்கோ அதே மாதிரி தாங்க எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான நாக்கு அச்சுகள் இருக்கு. இத நாக்கின் அமைப்பு வைத்தும் நாக்கு மேல இருக்கிற மேடு பள்ளங்கள் வைத்தும் தான் இந்த பண்புகளை தீர்மானிக்கிறாங்க. இந்த தகவலோட உங்களுக்கு அடுத்த பாடலை கொடுத்துட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ஹரிணி.

நேரம் 9:35. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவது நான் சூர்யா. இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நாளுடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் June 23 இரண்டு முக்கிய தினங்கள் கொண்டாடப்படுது. அது என்னன்னா ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம் மற்றும் சர்வதேச ஒலிம்பிக் தினம். இந்த இரண்டு தினங்களும் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டலாம்.

நேரம் 9:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் டிரைம் டைப் பீட்ஸ். இது காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததாக சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? சர்வதேச ஒலிம்பிக் தினம் விளையாட்டோட முக்கியத்துவத்தை உலகெங்கும் இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் உடற்தகுதியை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த தினம் கொண்டாடுறாங்க. ஒலிம்பிக் வரலாற்றிலேயே நம் இந்திய தேசமும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி ட்ரை டைம் பீஸில் ஒரு பாடல்.

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: நேரம் 9:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் டிரைவ் டைம் பீட்ஸ். இது காத்திருக்க நேரமில்லை. தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம் பொதுமக்களுக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் உழைக்கிற அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு பங்களிப்பை அங்கீகரிக்க மற்றும் அவர்களோட சேவையை பாராட்ட வந்தாங்க கொண்டாடப்படுகிறது. தொடர்ந்து பாரத பிரதமரின் நலத்திட்டமான தூய்மை பாரத திட்டத்தோட கட்டம் 2 பற்றி தெரிஞ்சப்போம் ஒரு பாடலுக்கு பின்னாடி.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன்.

0: நிலையங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 9:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டு டிரைவ் டைம் பீட்ஸ், இது காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக பாரத பிரதமர் நலத்திட்டமான தூய்மை பாரதம் திட்டத்தினுடைய கட்டம் 2 பற்றி தான் பார்க்க போதும். இந்த திட்டம் இந்தியாவோட கிராமங்களில் தூய்மையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம்ங்க. தூய்மை பாரத திட்டம் PS1 முக்கிய நோக்கமாக கிராமங்களில் திறந்தவெளி மலம் கழித்தல இல்லாமல் மாற்றுவதாக இருந்தது. அதை வந்து ODF சொன்னாங்க. இந்த திட்டத்துடைய கட்டம் 2 ODF+ சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராம மக்கள் எல்லோரும் தொடர்ந்து கழிப்பறைகளை பயன்படுத்துவதை உறுதி செஞ்சு அங்கே இருக்கிற மொத்த கழிவுகளையும் முறையாக மேலாண்மை செய்கிறாங்களா இல்லையான்றத செக் பண்ணுறது தான். அதில் 3-4 முக்கிய அம்சங்கள் இருக்குது. திடக்கழிவு மேலாண்மை, திரவக்கழிவு மேலாண்மை, மலக்கசடு மேலாண்மை, கால்நடை மற்றும் சாணக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது தான். இது எல்லாமே கிராமப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவதாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். தொடர்ந்து பண்பலையில் கேட்கலாம் ஒரு பாடல்.

நேரம் 9:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது டிரைவ் டைம் பீர்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நாளின் சிறப்பையும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும். இப்போது விண்வெளி மற்றும் கோள்கள் பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கோள்கள் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் வெள்ளிக்கோளை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. சூரியனை சுற்றி வர்றதுக்கு 225 புவி நாட்கள் தான் வெள்ளிக்கோளுக்கு தேவைப்படும். ஆனால் அது தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு மொத்தம் 243 நாட்கள் தேவைப்படும். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு.

0: is a Sing'em dance.
1: நேரம் 9:59. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். இது காத்திருக்க நேரமில்லை. தொடர்ந்து சென்னை அஞ்சலாக செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர

அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் திரு விஜய் பதிலுரை ஆற்றி வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் பிரச்சினைகளுக்காக தாம் குரல் கொடுத்து வந்ததாக அவர் கூறினார். தூய்மையான நிர்வாகத்தில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு விஜய் தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445619133 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைகின்றேன் நான் பிரகாஷ் ராஜ். நாம் இணைந்திருக்கின்றோம் இது விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம கூட விருந்தினரா பங்கேற்று நம்ம கூட அழகா பேசிட்டு இருக்காங்க, சுவாரஸ்யமான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து நீங்க உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி, நீங்க உங்க ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதை பத்தி விஷயங்கள் சொல்லுங்க எங்களுக்கு.
3: என்னோட மனைவி எஸ் ஐஸ்வர்யா, அவங்க இல்லஸ்தரசியா இருக்காங்க. பையன் எஸ் மித்ரன், அவன் வந்து 6வது வகுப்பு மதுரை மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறாப்ல. பொண்ணு வந்து எஸ் அக்ஷய மீனாட்சி, 2வது வகுப்பு டிவிஎஸ் சுந்தரம் பள்ளியில வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு வானொலி பெட்டி சேகரிப்பாளர். பழைய காலத்து வானொலி பெட்டிகள், ரெக்கார்டுகள், வால்வு வானொலி பெட்டிகள், அதுக்கப்புறம் வந்து எல்பி ரெக்கார்டு, கிராமபோன்ஸ் அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வந்து தொகுப்பெல்லாம் நான் வீட்டுல வச்சு ஒரு சின்ன மியூசியம் மாதிரி நடத்திட்டு வரையா.
2: விருந்தினரா பங்கேற்கக்கூடிய இந்த நேயர் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காரு, அது நமக்கு சொல்ல போய் தான் தெரியுது. சண்முக சுந்தரம் ஐயா, ரொம்பவே எங்களுக்கு வியப்பா இருக்கு நீங்க பண்ற விஷயங்கள்லாம் கேக்குறப்ப, ரொம்ப அருமை ஐயா. தொடர்ந்து நம்ம அந்த வானொலி பெட்டி சேகரிப்பை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விருப்ப பாடலை கேட்டிருந்தாமே, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் சொல்லுங்க.
3: ராஜகுமாரன் படத்திலிருந்து என்னவென்று சொல்வதம்மா.
4: ஐயா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய.
5: என்னன்னு சொல்ல
4: யோசிக்கிறியா?
5: எப்படி சொல்ல?

0: ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம் இவர்களே. அதாவது நீங்க உங்க மனைவியை பத்தி பேசுனீங்க, பேசி முடிச்ச உடனே என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகின்னு சொல்லிட்டு இந்த பாடலை அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிக்கிங்க நம்புறோம். ஓகே, இப்போ நம்ம பேசுறதுக்கு பாடலுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இந்த வானொலி பெட்டி சேகரிப்பை பத்தி. இப்ப சொல்லுவையா, எத்தனை வருடங்களா இந்த வானொலி பெட்டி சேகரிப்பு இந்த விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு உண்டான அந்த மெனக்கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அதாவது இந்த வானொலி பெட்டி சேகரிக்கின்ற என்ன எப்படி வந்துச்சுன்னா, நான் ஒரு தடவை வந்து ஒரு சின்ன வானொலி சர்வீஸ் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். அப்போது ஒரு சர்வீஸ் சென்டர்ல போய் இந்த வால்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப இந்த கடையிலுமே கிடைக்கல. அப்ப பக்கத்துல இருந்து ஒரு என்ன சொன்னாரு, தம்பி ஏன் இந்த வால்வு ஏன் தேடிட்டு இருக்கீங்க, ஏன் வந்து ஒரு வால்வு வானொலி பெட்டி இருக்கு, நீங்க அதை இந்த வால்வு வாங்குற காசுல அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே மறுநாள் போய் அவர் வீட்டுல போய் அந்த காசை கொடுத்து நான் அந்த வானொலி பெட்டி வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ரொம்ப இயக்குனப்ப அந்த வானொலி நிகழ்ச்சியில கேட்கும் போது மற்ற வானொலியில கேட்கறதுக்கும் இந்த வால்வு வானொலியில கேட்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுல இருந்து பிடிச்சு போய் அந்த வானொலி பெட்டிகளை சேகரிக்க ஆரம்பிச்சேன். 2010 2017 வரைக்கும் அந்த வானொலி பெட்டிகள்லாம் சேகரிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவ்வளோ நிறைய வானொலி சேகரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன்.
0: ரொம்ப அருமை ஐயா, ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. தொடர்ந்து ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம். உங்களுக்கு பிடித்தமான ஒரு விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: ஷாஜகான் படத்துல இருந்து மெல்லினமே மெல்லினமே என்ற பாட்டு.

0: அருமையான ஒரு மென்மையான பாடல் கேட்டு முடித்தோம் ராஜகான் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடல பிடிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா?
1: இது வந்து கேட்கும் போது ஒரு பழைய நினைவுகள் எல்லாம் எனக்கு வந்து வந்து போகும், அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, கேள்வி நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த பழைய நினைவுகள் என்ன, நீங்களுக்காக ஷேர் பண்ணுங்க.
1: நான் வந்து சேதுபதி மேல்நிலை பள்ளியில வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அங்க படிச்சேன். அங்க படிச்ச என்னுடைய நண்பர்கள், அவருதான் நண்பர் வந்து கௌதம்னு ஒரு பேரு, அந்த பையன் தான் வந்து என்னை வந்து பக்கத்துல உள்ள நூலகத்துல வந்து சேர்த்து விட்டான். சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்துல, அந்த நூலகத்துல போய் சேர்ந்த பிறகுதான் நான் வந்து நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு உள்ள ஒரு உத்வேகம், நல்லா பேசணும், நல்லா படிக்கணும், நல்லா எழுதணுன்ற உத்வேகம் வந்து கிடைச்சிச்சு. அதன் மூலியமா அந்த நண்பருக்கு எனக்கு அந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துல இருந்த அப்போது ஆசிரியர்கள் கோமதி மற்றும் மருதுமுத்து, அந்த ஆசிரியர்கள்லாம் எனக்கு ரொம்ப ஊக்கமா இருந்தாங்க.
0: எந்த கேப் கிடைக்குதோ அந்த கேப்ல நமக்கு யாரெல்லாம் முக்கியமானவங்க அவங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் நீங்க பேசுறப்ப எங்களுக்கு தென்படுது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களுடைய பழகிய நண்பர்கள், உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய ரொம்ப பிரீதமான நண்பர்னா யாரு, அவர் எதுக்காக பிடிக்கும், அந்த விஷயங்களை சொல்லுங்க.
1: நண்பர் கௌதம் வந்து அந்த நூலகத்துல சேர்த்து விட்டா அவரை படிக்க வச்சனால எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது வந்து எனக்கு தினேஷ்குமார்னு ஒரு நண்பர் இருக்காரு, அவர் வந்து அந்த கணித பாடங்கள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த காலத்துல. அந்த காலத்துல அந்த நண்பர் தான் வந்து எனக்கு வந்து உதவி பண்ணார். உதவி பண்ணி இந்த கணக்குகளை வந்து இந்த மாதிரி நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா இன்னும் எளிமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உதவுனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எஜி நாகநாதன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து எப்படின்னா அந்த தமிழ் பாடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இலக்கண பிழைகள் இல்லாம எப்படி எழுதுறது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு. அந்த பிழைகள் இல்லாம எழுதுறதுனால நான் கடிதங்கள் நல்லா எழுதும் போது அந்த அந்த கடிதங்கள் எழுதக்கூடிய அந்த வாக்கியங்களும் எனக்கு சரியா பிழை இல்லாமலே எழுத வந்துச்சு.
0: ரொம்ப அருமை. உங்களுடைய நண்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்க ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் ஒரு பாடலை சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: அவ்வை சுமி படத்திலிருந்து வேலை வேலை வேலை வேலை அந்த பாட்டு தாங்க.

0: சொல்லுங்கய்யா, இந்த பாட்டை நீங்க குறிப்பா கேட்டதுக்கான காரணம் என்ன? நீங்களும் வீட்டுல அபய் சண்முகி மாதிரி தான் இருப்பீங்களா? எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துக்குவீங்களா?
1: மேக்ஸிமம் நானும் பாத்துக்குவேன், வைஃபும் பாத்துப்பாங்க. இந்த பாடல் வந்து தேனிசி தென்றல் தேவா அவர்களுடைய இசையமைச்ச பாடல். அதுல வந்து அப்படின்னா அந்த ஒரு ஃபாஸ்ட் பீட்ல வந்து அந்த சாங் வந்து போகும். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம வேலை செய்யும் போது இன்னும் நம்ம வந்து வேலையை வந்து துரிதமா பாக்குறதுக்கு இந்த பாட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: ரொம்ப அருமை. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போல வேலையில உங்களுடைய நாட்டம் எப்படி இருக்கு? வேலையில நீங்க இதனால் வரை செய்த முயற்சிகள் எல்லாம் எப்படி, அதாவது சொல்லுவாங்கல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வேலைக்காக நீங்க எடுத்த அந்த முயற்சிகள் எல்லாம் சொல்லுங்க.
1: வேலைக்காக நான் வந்து ரொம்ப முயற்சி எடுத்திருக்கேன். அதாவது வந்து ஒரு பெரிய வேலையை செய்யணும்னா சிறிய வேலைகளை வந்து நம்ம சிறப்பா செஞ்சாலே அந்த பெரிய வேலைகளை வந்து ரொம்ப சிறப்பா செய்யலாம். உதாரணமா வீட்டுல வந்து ஒரு டிராப் தண்ணி சொட்டிட்டு இருக்கு ஒரு குழாயில, அதை பாக்குறோம், உடனே அதை ஆஃப் பண்ணணும். இந்த ஃபேன் வந்து சும்மா சுத்திட்டு இருக்கு தேவையில்லாம, அதை உடனே ஆஃப் பண்ணணும். இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம வந்து கவனம் எடுத்து பண்ணாலே பெரிய வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பா செய்யலாம்னு எங்க அப்பா சொன்னாரு. அதான் இப்ப சொல்றேன்.
0: நீங்க உங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்லலாம்?
1: எங்க அப்பா பேர் வந்து ஆர் சோமசுந்தரம். வந்து இப்ப இல்ல, அப்பா கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் கரெக்டா அவர்லாம் வந்து 5:30 எழுந்திருச்சு அவருடைய செயல்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்பா வந்து எனக்கு வந்து இந்த திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாத வானொலி கேட்கறதே அவர்த்தம் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்து எப்படின்னா மலேசியால இருந்தாங்க. அப்ப வந்து இங்க 5:30 ஒளிபரப்பாகும் போது அங்க வந்து 7:00 அந்த நிகழ்ச்சி நம்ம தமிழ்நாட்டு நிகழ்ச்சியில வந்து தமிழ் நியூஸ்ல வந்து அந்த திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாடு நிகழ்ச்சிகள் மூலியமா கேட்டுட்டு இருந்தாங்க. மதுரைக்கு 1995 மதுரைக்கு வந்துட்டாங்க. அப்ப வந்து தமிழ்நாடு நிகழ்ச்சியிலும் கேட்டுட்டு இருந்தாங்க. அவருடைய வழியில வந்து நாங்களும் வானொலி நிகழ்ச்சியில கேட்டுட்டு வரோம்.
0: ரொம்ப அருமை.

0: இங்க கூட இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அருமையா இங்க கூட உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஏகப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய பர்சனல், உங்களுடைய வேலைகள் பத்தி, வானொலி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் பற்றி ஏகப்பட்ட விஷயங்களையும் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணதுக்காக ரொம்பவே சந்தோஷப்படுறோம், மகிழ்கின்றோம்.
1: அந்த ரெண்டு நாளா வந்து என்னுடைய கருத்து பதிவுகளை பகிர்ந்து கொண்ட மதுரை பண்பலைக்கும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் எனது இனிய வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நேயர்களே, நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:30, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை

103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்தோட பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னா, 2000 வெளிவந்த விக்ரமன் இயக்கத்தில் விஜயகாந்த், மீனா, பிரபுதேவா, கௌசல்யா, லிவிங்ஸ்டன் இப்படி ஒரு திரை நட்சத்திர பட்டாளமே நடித்த வானத்தை போல திரைப்படத்தில் இருந்து தான் பாடல்கள் ஒலிக்கவிருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணி, சுஜாதா மோகன் மற்றும் அருண்மொழி பாடிய பாடல் நா முத்துக்குமார் மற்றும் பா விஜய் வரிகளில் இதோ ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிருக்கிறது ஒரு பட பாடல்கள். வானத்தை போல திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் இதோ ஒரு மென்மையான மெலடி பாடல் கேட்டுருவோமா?

விவேகா பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலோசையில் இசைக்கவிருக்கிறது வானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

விவேகா வரிகளில் உன்னிமேனன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் வளமர காத்துட்டு இருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் வானத்தை போல திரைப்படலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு

தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது.

0: ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் தான், சிறப்பு விருந்தினராக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவருடைய பேச்சை நிறையவே நீங்கள் நேயர்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அவர் தான் கவிதா ஜவஹர் அவர்கள். நேயர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினரை வருக வருகன்னு வரவேற்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: நிகழ்ச்சியில் தொடக்கத்திலே வந்து உங்கள் பள்ளி பருவத்திலிருந்தே தொடங்கலாம் மேடம். நீங்கள் எங்கே படிச்சீங்க, உங்கள் சொந்த ஊர் எதுங்க மேடம்?
1: என்னுடைய சொந்த ஊர் வந்து ராஜபாளையம். ராஜபாளையத்தில் நான் 7ஆம் வகுப்பு வரைக்கும் நாடார் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். அப்புறம் 8ஆம் வகுப்புலேருந்து பெண்கள் ஏகிடிஆர் மகளிர் மேல்நிலை பள்ளின்னு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்கே வந்து இந்த எல்லா போட்டிகளும் ஒரே மேடையில் வைக்கும்போது நாங்கள் குட்டி பிள்ளைங்களாக கீழே உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். அதில் எனக்கு ரொம்ப என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டு போட்டிக்கு வர்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு பட்டு பாவாடை சட்டை போட்டு வருவாங்க, ஒரு நல்ல வேட்டி சட்டை போட்டு ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு மாறுவேட போட்டியும் சொல்லவே வேணாம், அவங்க அந்த வேஷம் போட்டு தான் வருவாங்க. நடனம் ஆடுறவங்களும் அவங்க ஒரு காவடி வச்சுருப்பாங்க, எதையோ ஒன்று வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இந்த பேச்சு போட்டிக்கு வருவாங்க இல்லையா, அந்த நிகழ்த்து கலை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை மாதிரி நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அந்த சீருடையோடு தான் உட்காந்துருப்பாங்க. விறுவிறுன்னு அவங்க பேரை சொன்னோடனே மேடைக்கு போய் நின்று அவங்க பேசுகிற பேச்சில் அப்படியே அந்த பகுதியை அதிரும். வெளியில் அந்த நெல்லிக்காலாம் வித்துட்ருப்பாங்கள்ல, அந்த பாட்டிலாம் ஓடி வந்து அப்படியே கேட்டு வழியாக எட்டி பார்ப்பாங்க, என்னடா இவ்வளோ சவுண்டு வருது அப்படின்னு. ரோட்டில் போகிறவங்களாம் சைக்கிளை நிப்பாட்டிட்டு வந்து பார்ப்பாங்க. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல், எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல், தன்னுடைய சொந்தமான சிந்தனையும் குரலையும் வச்சு மட்டும் இவ்வளோ பேர் இவங்க இருக்கிறாங்களே, நம்மளும் ஒரு நாள் பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு எனக்கு அந்த சின்ன வயசுலயே அந்த கலை மேல ஒரு ரொம்ப ஆசையும் ஆர்வமும்
0: ஈர்ப்பு வந்துருச்சு. அந்த விதை இன்னைக்கு முளைச்சு பெரிய மரமாவே வந்து நிக்குது.
1: நிச்சயமா அது மக்களுடைய ஆதரவும் இறைவனுடைய அருளும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
2: செய்வாங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நீங்க மட்டுமே மேடை பேச்சு மட்டுமே பிரதானமான ஒரு பணியா இருக்கீங்களா இல்ல வேற வேற பணியாற்றுங்க?
1: நான் அடிப்படையில வணிகவியல் மாணவின்னு சொன்னேன், நான் எம்காம் முடிச்சிருந்தேன்.
0: சரிங்களா.
1: அப்போ ஒரு தனியார் காப்பீட்டு நிறுவனத்துல ராஜபாளையத்திலே துறை மற்றும் விற்பனை மேலாளராக 12 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அப்ப பேன் இண்டியா லெவல்ல வந்து நான் எல்லா அச்சீவ்மெண்ட்டுமே பண்ணியிருக்கேன். அந்த காப்பீட்டு துறையில அதிகமான முகவர்கள் தேர்வு செய்யறதுல இருந்து, அதிகமான பிரீமியம் கொண்டு வர்றதுல இருந்து நிறைய அச்சீவ்மெண்ட் நான் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப நல்லதான் போயிட்டு இருந்தது.
0: சரி.
1: ஆனாலும் கூட இந்த பக்கம் பட்டிமன்றமும் ஒரு நல்ல வளர்ச்சியில வரும் பொழுது ஒரு கட்டத்துல நின்று யோசிக்க வேண்டிய ஒரு சூழல். எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் எதை தேர்ந்தெடுக்கிறது, எதை விடுறது அப்படின்னு ஒரு கட்டம் வரும் இல்லையா? அந்த கட்டம் இந்த 12 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு வந்தது. இந்த துறை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய கனவு அப்படிங்கிறது பேச்சு துறை தான்.
0: சரி.
1: அதுல எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமையும் போது எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நான் யோசிக்கும் போது என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம் அதுதான் இனிமே எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த வேலையை விட்டுட்டு நான் பேச்சுத்துறையை 8 வருஷமா முழு நேர பேச்சாளர், 25 வருடங்களா பட்டிமன்றம் பேச்சுத்துறையில் இருந்தாலும் 8 ஆண்டுகளா முழு நேரமாகவே இதுக்காகவே நான் வந்து என்னை தயார்படுத்திட்டேன்.
0: நீங்க காப்பீட்டு துறையில இருந்தப்பவும் மேடை பேச்சுகளுக்கெல்லாம் போய்கிட்டு தான்
1: போயிட்டு தான் இருந்தேன். என்ன வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு போக முடியாது, ஏன்னா 1 வாரம் 10 நாள் வந்து விடுமுறை எடுக்கிறது ரொம்ப சிரமம். பக்கத்து ஊர்களுக்கு போறது, சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள்ல பேசுறது, அதெல்லாம் நான் நிறைய பேசிட்டு தான் இருந்தேன்.
0: ஒவ்வொரு மேடைக்குமே வந்து வித்தியாசம் காட்டுறதுக்கு எப்படி நீ உங்களை இங்கே தயார்படுத்துறீங்க மேடம்? ஏன்னா இன்னைக்கு பேசின விஷயத்தை அடுத்து அதே மாதிரி இன்னொரு மேடையில் நம்ம பேசிடக்கூடாது. அப்போ ஒரே விஷயம் வந்து ரிப்பீட் ஆகிறப்ப இதே காணொலி வந்து அடுத்ததுலேயும் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடக்கூடாது. அப்போ எப்படி வந்து உங்களை நீங்கள் வந்து அந்த புதுமையாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்க?
1: வாசிப்பு தான்,
0: வாசிப்பு.
1: இப்போ நான் வரும்போது கூட அதாவது சின்ன சின்ன துணுக்குகளில் கூட நல்ல ஆச்சரியமான விஷயம் இருக்கும். அதை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து பொருத்திடலாம்.
0: சரி.
1: வெங்கட் பிரபுன்னு ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, இயக்குனர். அவர் கவிஞர் வாலிட்ட நான் ஒரு படம் எடுக்கிறேங்கய்யா பண்ணிருக்கார், படத்துக்கு என்னப்பா பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்க ஏரியா உள்ள வராதன்னு பேர் வச்சிருக்கிறேன்.
0: சரி.
1: வாலி சொல்லியிருக்காரு, என்னையா எங்க ஏரியா உள்ள வராதன்னு வச்சா எவையா படம் பார்க்க வருவான், நீங்க எந்த ஏரியாவில் அந்த படம் எடுக்கிறனாலும் இந்த ஏரியான்னு சொன்னோடனே அது 28 தானே வரும், சென்னை 28 வை நல்லா இருக்கும்டா அப்படின்னு இருக்கிறாரு. சரி, பெரியவர் சொல்றாரே அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்பை போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வெங்கட் பிரபுவோடைய அடையாளம் அப்படின்னா அது சென்னை 28 தான். அதை நான் இன்னைக்கு வரும்பொழுது ஒரு இதில் தற்செயலாக படித்து அதை நான் வந்து நோட்டில் குறிப்பெடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ஏதாவது இது நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்போ இது மாதிரி புது புது தகவல்கள், புது புது கவிதைகள் இதையெல்லாம் நம்ம அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே எதையாவது ஒன்று வந்து நான் என் டைரியில் எழுதிட்டே இருப்பேன், இல்லை எதையாவது ஒன்று நான் புதுசாக யோசித்துட்டே இருப்பேன். அன்றாட நடக்கிற வாழ்வியல் நிகழ்ச்சியிலேருந்து கூட எதையாவது ஒன்று எடுத்துகிட்டே இருப்பேன். அதை நான் பேச்சில் எப்படியாவது கொண்டு வந்து அதில் சேர்த்துருவேன் ஏதாவது ஒரு தலைப்பில்.
0: நிறைய வந்து மாணவர்கள் மத்தியில் பேசுகிறப்ப நீங்கள் கதை சொல்லி ஆரம்பிக்கிறீங்க, எங்க நேயர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுங்களேன் மேடம்.
1: ஏற்கனவே சொன்ன கதையா இருந்தாலும் பரவாயில்லையா? ஏன்னா நீங்க மாணவர்கள்ட்ட சொன்ன கதைன்றதுனால இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம எந்த பள்ளி கல்லூரிக்கு போனாலும் இவங்க சேர்க்க சரியில்லை மேடம். பிள்ளைங்க வந்து நல்ல நட்போட நல்லவங்களோட பழகணும், நட்பு வந்து முக்கியத்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கம்பாங்க. ஒரு வார பத்திரிகையில படித்த ஒரு சின்ன ஒரு கதை தான், ஆனா அது நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப பெருசா, இது ஒரு இடத்துல பேசணும் ரொம்ப வைரலாகவும் போச்சு.
0: சரி.
1: ஆனா நட்பு அப்படிங்கிறது என்னங்கிறதுக்கு அவ்வளவு அழகான ஒரு கதை அது. கடலும் நண்டும் அந்த கதையுடைய பேரு.
0: சரி.
1: கடலும் நண்டும் ரொம்ப நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. கடலும் நண்டும் எப்படி நண்பர்களா இருக்காங்கன்னு கேட்கக்கூடாது, நட்புல எல்லாமே சாத்தியம்.
0: ஆமா.
1: தினமும்

0: இந்த நண்டு என்ன பண்ணுமா, கடல் கரையில் நின்று, நான் இன்றைக்கி அங்கே போனேன் இங்கே போனேன், மதுரை வானொலி நிலையம் வழியெல்லாம் போயிட்டு வந்தேன், அங்கே ஏதோ நிறைய அவங்க ஆட்கள்லாம் தேர்வு செஞ்சு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, மதுரையே அழகாக இருக்குது அப்படின்னு அது எங்கெங்கே போச்சோ அதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம். கருப்புன்னு ஒரு படம் பார்த்தேன் இப்படின்னு என்னென்ன அது பார்த்துச்சோ அதெல்லாம் கடல்கிட்ட சொல்லும், கடலும் அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கும். பேசி முடித்தோடனே இந்த நண்டு நடந்து போகும் இல்லையா, இந்த நண்டுக்கு வந்து ஒரு கர்வம், அதோடைய சுவடு வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படி அதை பார்த்துக்கிட்டே வரும். ஆனால் படக்குன்னு இந்த கடல் வந்து அலையை அனுப்பி அழிச்சிரும். இந்த நண்டுக்கு அது ஒரு வருத்தமாகவே இருந்திருக்கு, ஒருவேளை இந்த கடல் நம்ம மேலே பொறாமப்படுதோ, அதால் நடக்க முடியல, சுவடு பதிக்க முடியலங்கிறதுக்காக நம்ம மேலே இவன் பொறாமப்படுறான் போல, இவனை எவ்வளோ நண்பனாக நம்ம நம்பணும் அப்படின்னே நினச்சிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது நடந்து போகுது, அழிச்சிருது.
1: சரி,
0: உடனே இது தன்னுடைய வலைக்குள்ளே நுழையும் போது பார்க்குது இன்னொரு நண்டு அந்த வழியாக நடந்து போகுது.
1: சரி,
0: நம்ம நடந்தால் தான் இவன் அழிக்கிறானா, எந்த நண்டு நடந்தாலும் அழிக்கிறானான் பார்த்துட்டே இருக்குது. அந்த நண்டோடைய சுவடை கடல் அழிக்கலை. இப்போ இந்த பயலுக்கு நம்ம மேலே தான் பொறாமல் போலன்னு இது பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த நண்டு தன்னுடைய வலைக்குள்ளே நுழையுது. கொஞ்ச நேரத்தில் அந்த வழியா ஒரு நரி வருது, இந்த நண்டு நடந்து போன சுவடு அப்படியே பின்பற்றி போய் அந்த நண்டை கடிச்சு சாப்பிட்டுருது. இப்போதான் அந்த நண்டுக்கு புரியுது, நண்பன் வந்து நம்ம சுவடை அழிக்கல, நம்ம வாழ்க்கையை காப்பாத்திருக்கிறான் அப்படின்ட்டு ஓடி வந்து அந்த கரையில் எழுதுது, முன்பே காப்பான் அன்பே நட்பு. அதை கடல் படிச்சுட்டு அதையும் உடனே அழிச்சிருது. இதோடைய நீதி என்ன அப்படின்னா, நட்பு கட்டாலும் பரவாயில்லை, என் நண்பன் கடக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள்.
1: அருமையான கதை மேடம்.
0: இதை பள்ளி மாணவர்கள்ட்ட சொல்லிட்டு நான் சொல்லுவேன், உங்கள் நட்பே கெட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் கெடக்கூடாதுன்னு யார் ஒருத்தர் நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன், அப்படிப்பட்ட நண்பர்களோட பழகுங்கும் போது அந்த கதை அவங்களுக்குள்ளே போயிடுது. அப்போ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம பழகணும் போல அப்படின்னு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நம்ம ஊர்ல மட்டும்தான் பேசியிருக்கிறீங்களா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டு பயணங்களும் மேற்கொண்ட அனுபவங்கள் இருக்காங்க?
1: எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 நாடுகள் நான் வந்து பேசியிருக்கிறேன். அதில் அமெரிக்கா மட்டுமே நான் 5 முறை போயிருக்கிறேன், சிங்கப்பூர் 4 முறை போயிருக்கிறேன்.
0: சரி,
1: ஆப்பிரிக்கால ஜாம்பியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு, அங்க ஒரு 300 தமிழ் குடும்பங்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு தமிழ் அமைப்பு வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் நான் பேசியிருக்கிறேன். பிரான்ஸ்ல ஒரையால் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம திருவள்ளுவர் சிலை வச்சாங்க 7 அடியில்,
0: பாண்டிச்சேரியில
1: செஞ்சு அங்க கொண்டு வந்து, அந்த விழால நான் ஒரு சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்டு திருக்குறள் பத்தி பிரான்ஸ்ல நான் பேசியிருக்கிறேன். அது போக பஹ்ரைன், துபாய் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நாடுகள் நிறைய பேசியிருக்கிறேன்.
0: அங்கெல்லாம் வரவேற்பு எப்படி இருக்குங்க மேடம்?
1: நம்ம இந்தியாவை விட, நம்ம தமிழ்நாட்டை விட வெளிநாட்டில் வாழுகிற தமிழர்கள் வந்து தமிழ் மேலே அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் மட்டும்தானே அவங்களுக்கு அடையாளம்.
0: ஆமாம்,
1: எப்பயுமே ஒரு பொருள் நம்ம கூடவே இருக்கும் போது அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாது, அதை விட்டு விலகி இருக்கும் போது தானே அதோடைய வேல்யூ புரியும். வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க தமிழை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, வெளியில் போகிற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் வேற்றுமொழி பேசுறதுனால தமிழ் பேசுகிற யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் தமிழர்கள் சேர்ந்தாலே அங்க ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்கிடுறாங்க. வருடம் வருடம் கூட்டமைப்பு வச்சு அதுல ஒரு 200-300 குடும்பங்கள் ஒன்றிணைந்து வருட வருடம் நம்ம தைப்பொங்கலுக்கு ஒரு தமிழ் விழா, தீபாவளிக்கு ஒரு விழா அப்படின்னு நடத்தி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பேச்சாளர்கள் அங்க அழைச்சி அவங்க எல்லாம் பேச்சாளர்களா கலந்துக்குவாங்க. நாங்க நடுவராக இருந்து அந்த நிகழ்வை வந்து நடத்தி கொடுப்போம். ரொம்ப சிறப்பா வெளிநாட்டு தமிழர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க, அருமையா நிறைய தமிழ் புத்தகங்கள் போடுறாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாமே ஆங்கில வழியில் கற்கிறதுனால வாரத்தில் இருக்கிற அந்த 2 நாளில் 200 கிலோமீட்டர் அவங்க பயணித்து தமிழ் பள்ளியில் அந்த பிள்ளைங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறாங்க. இவங்களே வாலண்டியர்ஸாக இருந்து தமிழ் ஆசிரியர்களாகவும் வேலை பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படியாவது இந்த தமிழை வந்து நம்ம காப்பாற்றிடணும், அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது கொண்டு போயிடணும், நம்ம அடையாளத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப வேட்கையோட வெளிநாட்டு தமிழர்கள் இந்த நிகழ்வுகளுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க.
0: அங்கே நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள், நிகழ்வுகள் அந்த மாதிரி
1: நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் போன மாதம் கூட அந்த நியூ ஜெர்சி அந்த மாதிரி நிறைய இடங்களில், கலிஃபோர்னியா, ஃப்ளோரிடா அங்கெல்லாம் நாங்கள் பேசணும். எல்லா இடங்கள்

0: எல்லாமே அங்கே உள்ளவங்களும் ஒரு பேச்சாளராக கலந்துக்குவாங்க. கலிஃபோர்னியாவிலலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முழுக்க முழுக்க இலக்கியமே வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அப்போ இலக்கியம் மட்டுமே கேட்குறதுக்கு ஒரு சின்ன கூட்டம் தான் வரும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் பேருக்கான இருக்கை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் பேச தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரங்கமே நிறைஞ்சு நின்றுக்கிட்டு பார்த்தாங்க. நாங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் இலக்கியம் பேசி முடிக்கிறோம் நின்றுட்டு கேட்டாங்க. அதோட ஆச்சரியம் என்னென்னா இந்த வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லையா அமெரிக்கர்களோ, அந்த நாங்கள் பேசுகிற இடம் வந்து ஒரு வெளிநாட்டு பள்ளிக்கூடமாக இருக்கும், இல்லைன்னா அங்கே உள்ள யூனிவர்சிட்டியாக இருக்கும், இல்லைன்னா அங்கே உள்ள ஒரு ஹோட்டல் அரங்கமாக இருக்கும். அவங்க அந்த அதில் பரிசாரகர்களாக இருப்பாங்கள்ல, அவங்களும் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்னையா புரிஞ்சுது அப்படின்னா ஒன்றும் புரியலை, ஆனால் அவங்க சொல்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளவு வேகமாக எப்படி இவங்களால பேச முடியுது, அதை நாங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்லாம் உட்காந்து அவங்க
1: புரியலைனால ரசிச்சிருக்கிறாங்க.
0: அந்த ரசனை நான் அதை நான் என்ன யோசிப்பேன்னா சுதா ரகுநாதன் மேடம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்களாம், பாட்டில் மட்டும் இல்லை பேச்சுலேயும் வந்து ஒரு ரிதம் இருக்குதான். ஒரு 100 பேச்சாளர்கள் இருந்தால் கூட ஏன் ஒரு 5-6 பேச்சாளர்களை மட்டும் வந்து நம்ம ரொம்ப விரும்பி கேட்குறோம் அப்படின்னா அவங்க பேச்சில் ஒரு ரிதம் இருக்குதான். சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகர் இருந்தால், 1000 நடிகர் இருந்தாலும் அந்த ஒரு 5 நடிகரை தான் நம்ம அவங்க பேச்சை அவங்க டயலாக்லாம் விரும்பி கேட்குறோம். என்னன்னா அதுக்குள்ள ஒரு ரிதம் இருக்குதான். அந்த ரிதம் வந்து மொழி புரியாதவங்களை கூட இருக்குது. இசையில் மட்டும் இல்லை பேச்சுலேயும் ஒரு ரிதம் இருக்குது அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தெரிஞ்சுட்டேன். நாங்கள் ஆப்பிரிக்காவில் பேசும்போதுமே அங்கே வேலை பார்த்த எல்லாருமே உட்காந்து முழு நிகழ்ச்சியும் கேட்டாங்க. ஒரு மணி நேரம் தனி பேச்சு பேசினேன், அவங்க முழுசா உட்கார்ந்து கேட்டாங்க. உடனே அவங்க கிட்ட நான் கேட்டேன் அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு கேளுங்க அப்படிங்கும் போது அவங்க கேட்கும் போது புரியல, ஆனால் நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது, அதனால தான் உட்காந்துட்டோம் அப்படின்னாங்க. அப்போ இந்த மொழிக்குன்னு ஒரு ரிதம் இருக்கு, நம்ம தமிழுக்குன்னு ஒரு அழகு இருக்கு, அது மொழி புரியாதவங்களை கூட ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நான் அந்த வெளிநாட்டு நிகழ்வுகளில் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: மொழி புரியலைனாலுமே வந்து இசையை ரசிக்கிற மாதிரி
0: பேச்சையும் ரசிக்கிறாங்க. இசையை ரசிக்கிறதுல பெரிய ஆச்சரியம்
1: மாதிரி வந்து
0: பேச்சிலையும் ஏதோ ஒரு ரிதம் இருக்கு, அதை எல்லாரையும் ஈர்க்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: மேடை பேச்சில் வந்து நீங்கள் பட்டிமன்றங்களில் பேச்சாளராக மட்டுமே இருக்கிறீங்களா, நடுவராகவும் நீங்கள் பங்கேற்ற அனுபவங்கள் இருக்காங்க?
1: இப்போ கடந்த ஒரு 7-8 வருடங்களாக நடுவராக பணியாற்றுவதற்கு நிறைய அழைப்புகள் வருது. பள்ளி கல்லூரிகளில் நான் நடுவராக இருந்து அந்த மாணவர்கள் பேசுறாங்க. அது போக என்னுடைய இளைய பேச்சாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் நடுவராக நிறைய இடங்கள்ல நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம்.
0: உங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் எப்படி வந்து அந்த பேச்சுக்கலையை பழகித்தரதுலையும் இல்லை அவங்கள வழிபடுத்துறதுலையும் எப்படி கொண்டு போறீங்க?
1: நான் முதல்ல உங்களுக்கு கொடுக்குற அறிவுரையாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குற பரிசாக இருந்தாலும் சரி, அது புத்தகம் தான்.
0: சரி,
1: எனக்கு அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை நான் சந்திக்கும் போது ஒன்று என்னென்ன புத்தகம் நீ படிச்சிருக்க அப்படின்னு கேட்பேன். இல்லைனா ஏதாவது புத்தகம் நான் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை படிச்சிங்களா, அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை எதாவது மேடையில் பயன்படுத்துனீங்களா அப்படின்றத வந்து நான் தொடர்ந்து அவங்கள நான் வலியுறுத்திட்டே இருக்கேன். ஏன்னா வாசிக்காத வரைக்கும் வந்து பேச்சு நமக்கு வசப்படவே வசப்படாது. வாசிக்கணும், அதை வந்து நம்ம நோட்லேயும் எழுதணும். நீங்கள் எழுதும்போது இன்னும் அது வேற மாதிரியா இன்னும் 4 பாயிண்ட் உங்களுக்கு எழுதும் போதே தோணும். அதை நம்ம மைண்டில் சேகரிச்சுட்டே வரணும். நம்ம மூளை வந்து சின்ன சின்ன பெட்டிகளாக இருக்கும். இந்த தலைப்புக்கு இந்த பாயிண்ட், இந்த தலைப்புக்கு இந்த பாயிண்ட்டுன்னு நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தால் தான் அது ஒரு மேடை அமையும் போது டக்கு டக்குன்னு அதை நம்ம பேசி அவங்கள வந்து நம்ம ஈர்க்க முடியும். புதுசாக ஒன்றை படித்து உடனே பேசும்போது அதில் பெரிய ஈர்ப்பு இருக்காது. நம்ம ஏற்கனவே படித்து அதை நம்ம வந்து சுவைத்து ரசித்து இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கணும். வாரியார் சுவாமிகள் தான் சொல்வார், எப்படி சுவாமி என்ன தலைப்பு கொடுத்தாலும் நீங்கள் பாட்டுக்கு அருவி மாதிரி கொட்டுறீங்க அப்படின்னா, டேங்க் நிறைஞ்சிருக்குது, 10 குழாய் இருக்கு, எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும்ல, டேங்கை நிரப்பிக்கோங்க அப்படிமாங்க. நாங்கள் சொல்றதும் அதுதான், உங்களுடைய டேங்கை எப்பயுமே நிரப்பி வச்சிருங்க, எந்த தலைப்பு கேட்டாலும் உங்களால் பேச முடியும்.
0: இப்போ மேடைகளில் நீங்கள் பேசுகிறப்ப ஒரு அணியில் வந்து ஆண்களாக இருப்பாங்க, ஒரு அணியில் வந்து பெண்களாக இருப்பாங்க. ஆண்களா பெண்களா அப்படின்னு வர்றப்ப ஆண்களுக்கான அணியில் வந்து ஆண்களும் பெண்களுக்கான அணியில் வந்து பெண்களும் பேசாமல் மாற்றி பேசு, அந்த மாதிரியான அனுபவங்களாம் நம்ம பார்க்குறோம் நிறையா. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள்.

0: என்னமோ ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த மாதிரியே பின்பற்றி இருக்கிறாங்க.
1: சரி,
0: கணவனா மனைவியானா, கணவன் மூணு ஆண்கள், மனைவின்னு மூணு பெண்கள், ஆண்களா பெண்களானாலும் அப்படித்தான். இது வந்து ரொம்ப காலமா நடந்துட்டே இருந்தது. என்னுடைய லைஃப்ல எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தலைப்புல தான். ஒரு தனியார் தொலைக்காட்சியில நம்ம சொல்வேந்தர் சுகி சிவமையா தலைமையில ஒரு பட்டிமன்றம், பிள்ளைகளை அக்கறையோட வளர்ப்பது தாயா தந்தையா. வழக்கம் போல தந்தைக்கு மூணு ஆண்கள், தாய்க்கு மூணு பெண்கள். அதுல நான் ஒரு பேச்சாளரா இருக்கிறேன்.
1: சரி,
0: அவர் என்ன நினைச்சாரோ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாரு. அது ஏன் தந்தைக்கு ஆண்கள் தான் பேசணுமா, தாய்க்கு பெண்கள் தான் பேசணுமா, ஒரு மக அப்பாவை பத்தி பேசக்கூடாதா, ஒரு மகன் அம்மாவை பத்தி பேசக்கூடாதான்? நான் பேசலாமே அப்படின்னு. நீ அப்ப தந்தைக்கு பேசுற, ஐயோ என்னை மாட்டி விடுறீங்களே, என்ன நீ தான் பேசுற அப்படின்ட்டு அந்த பக்கம் இருக்கிற ஒரு பேச்சாளரை தாயின்னு மாத்தி விட்டார். அப்புறம்தான் நோட்டு எடுத்து தந்தையின்னு எழுதும் போது தான் நமக்கு தெரியுது. அது வரைக்கும் நம்ம வந்து அவங்கள ஆண் அப்படிங்கிறதுலே தான் நினைச்சிருந்தோம். ஆனா ஒரு தந்தைங்கிறவன் எவ்வளவு உன்னதமானவன், தன்னுடைய தியாகங்களை எல்லாம் வெளியிலேயே ஒரு நாளும் சொல்லாதவன், அதை பத்தி கவலையே படாதவன், உழைப்பை தவிர எதுவுமே அறியாதவன் தான் ஒரு தகப்பன் அப்படிங்கிறது எனக்கு எழுத எழுத தான் எனக்கே தோணுச்சு. ஏதோ எத்தனையோ அப்பாக்கள் எனக்குள்ளே புகுந்து அதை எழுத வச்ச மாதிரி தான் நான் உணர்ந்தேன் அன்னைக்கு அந்த மேடையில் பேசும் போதுமே. நீங்கள் அந்த இப்போவே அந்த வீடியோ இருக்குது, அந்த ஆடியன்ஸ்லாம் அப்படியே கண்ணீர் விட்டுட்டாங்க, நடுவரே அசந்துட்டார். ஒரு அப்பாவை பற்றி பேசுறதுக்கு இவ்வளோ இருக்கா, அது இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு. ஏன்னா அந்த பேச்சு வந்து எல்லா அப்பாக்களின் ஆசீர்வாதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பேச்சு பேசுனதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, ஆண்களுக்கு ஆண்களே பெண்களுக்கு பெண்களே எல்லாம் பேசக்கூடாது, பெண்களை பற்றி ஆண்கள் பேசணும், ஆண்களை பத்தி பெண்கள் பேசணும், அப்பதான் இன்னும் நிறைய உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். அது வரைக்கும் என்ன ஆகும், இவங்க குறைகளை இவங்க சொல்லுவாங்க, இவங்க குறைகளை இவங்களை சொல்லுவாங்க, மாத்தி பேசும்போது தான் நிறைகளை சொல்லுகிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதனால இப்ப நிறைய மேடைகள் அப்படி மாத்தி பேசுற ஒரு சூழல் உருவாக்கி.
1: ஏன்னா அப்பாக்கு பத்தி பேசணும்னா நிறைய தந்தைகளை பத்தி உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா பொதுவா வந்து அன்னையர்கள் பத்தி பேசுறப்ப, அவங்களோட தியாகங்கள் எல்லாம் பேசுறப்ப, தந்தை வந்து தியாகமே பண்ணாதவர்ங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பமே உருவாயிருக்கும். இப்ப அப்பாக்கள் பத்தி பேசுறப்ப அந்த பெருமிதம் எப்படி இருந்தது மேடம்?
0: உண்மையிலே எனக்கு நிறைய ஆதரவு கிடைச்சது அந்த பேச்சிலே. நான் நிறைய அப்பாக்களை நான் கொண்டு வந்திருப்பேன். ஒரு அப்பா அப்படிங்கிறவரை நான் அதில் உருவகப்படுத்தியிருப்பேன். அப்பா எப்படி இருப்பாருன்னா, கர்ச்சிப்பில் ஒரு பவுடர் போட்டு சட்டைக்கு பின்னாடி வச்சிருப்பாரு, ஒரு பச்சை கலர் பெல்ட் போட்டிருப்பாரு, சில்வர் வாட்ச் போட்டிருப்பாரு, வெள்ளை செப்பல் போட்டிருப்பாரு, நெத்தியில் திருநீர் போட்டிருப்பாருன்னு நான் ஒரு அஞ்சு அடையாளங்கள் சொல்வேன். இந்த அஞ்சுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அப்பாக்கள். கருப்பு முகத்தில் வெள்ளை சிரிப்புன்னு சொன்னது மட்டும்தான் என்னுடைய அப்பா. மற்றது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸோடைய அப்பாக்கள் பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க பின்பற்றின பழக்கத்தை நான் அதில் கொண்டு வந்தேன். அதே மாதிரி ஒரு அப்பா என்னெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வெளியிலேயே சொல்லாமல் தியாகம் செய்கிறாரு, அதையெல்லாம் பதிவு செஞ்ச உடனே எங்க போனாலும் அந்த அப்பாக்கள் என் கையை வந்து பிடிச்சுக்குவாங்க. அம்மா நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் யாருங்கிறது எங்க வீட்டுக்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வயதான அப்பாக்கள் சொல்லுவாங்க, என் பையன் வெளிநாட்டுல இருக்கிறான், போனே எடுக்க மாட்டான், நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, உன் வீடியோ அவனுக்கு அனுப்பி வச்சிட்டேன், பார்த்துட்டு அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன், ஏன்ப்பா இதெல்லாம் நீ அனுப்புற அப்படின்னு. தெரிஞ்சுக்கோடா அப்பா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. இது எங்கே போய் நின்னது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டின் நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்த பேச்சை வந்து நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க அப்படியே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து அனுப்புனாங்க, அஜித் சார் வந்து இந்த பேச்சை வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னு. இயக்குனர் சேரன் அவர்கள், நிறைய சினிமா சார்ந்தவங்க எல்லாருமே இந்த பேச்சை பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி, உண்மையிலே இதுவரைக்கும் அப்பாக்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வே வந்தது இல்லமா, அதை நீங்க முதன்முறையா தொடங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள்ல அப்பா பத்திய பாடல்கள், அப்பா பத்திய படங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது.
1: அப்பாவை சிறப்பிச்சு காட்டக்கூடிய கதாபாத்திரங்கள் வந்து
0: அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. ஒரு அப்பானா யாருன்ற ஒரு புதிய விழிப்புணர்வே நாங்க அதன் மூலமா கொடுத்தோம். மதுரையில ஒரு நிகழ்வு நடந்தது, காந்தி உலக மையத்துல இருந்து நடத்தினாங்க. அங்க வந்து எனக்கு செந்தமிழ் சாதனையாளர்னு ஒரு விருது கொடுத்துட்டு அப்பா பிள்ளைன்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இனிமே உங்க பேர் வந்து அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு டிஷர்ட்டே அடிச்சு கொடுத்தாங்க, என் படம் போட்டு அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்தாங்க. இப்ப வரைக்கும் எங்க போனாலுமே நீங்க வந்து அப்பா பிள்ளை தான், அப்பா பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஐந்து நிமிட அப்பா குறித்த பேச்சு உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் குடும்பங்களின் மகளாவே என்னை வந்து கொண்டு போய் சேர்த்துருச்சு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நிறைய மேடை பேச்சுகளில் எல்லாரையும் மக்களை வந்து கவர்ந்துருக்கிறீங்க. மாணவர்கள் மத்தியில் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அவங்கள கதை சொல்லி உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த அனுபவங்களை எத்தனை விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க, அந்த அனுபவங்கள் சொல்லுங்கள்.
1: அது நிறைய வாங்கியிருக்கிறேன் சார், கொடுத்துருக்குறாங்க, வாங்கியிருக்கேன்னு சொல்லக்கூடாது இல்லை. பத்திரிகையில்
0: ஆமாம்,
1: தி சார்பில் பேசும் பூங்காற்று அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. 1000 பட்டிமன்றங்களை கடந்தபோது சாதனை பெண்மணி அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க. அப்போ நிறைய கல்வி அரங்கங்களில் போய் பேசுறதுனால திருவாரூர்லேருந்து ஒரு அறக்கட்டையில் காந்தி காமராஜர் அறக்கட்டளை கல்வி அரங்க ஜான்சி ராணி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. போபாலில் வந்து ஒரு தமிழ் சங்க நிகழ்ச்சியில் பேசினப்போ நற்றமிழ் நர்மதை அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க. நிறைய இந்த மாதிரி விருதுகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அம்பத்தூர் கம்மன் கழகத்துலேருந்து தமிழ் சுடர் அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ பட்டம் விருதும் கொடுத்தா கூட மக்களுடைய ஆதரவும் அடுத்த தலைமுறை வந்து நம்மளை ஏற்றுக்கிறாங்க, பெரிய தலைமுறை நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய விருதாகவும் பட்டமாகவும் நினைக்கிறேன்.
0: நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் சரிங்களா, நான் ஒரு எழுத்தாளராகவும் இருக்கீங்களா?
1: இருக்கிறேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதுலேருந்தே சின்ன சின்னதாக கவிதை எழுதி அப்போ உள்ள வார பத்திரிகைகள் எல்லாம் ஒன்று ரெண்டு வெளிவரவும் செஞ்சுருக்குது. அப்புறம் அதையெல்லாம் தொகுத்து நீயே முளைப்பாய் அப்படின்னு ஒரு புத்தகம் 2020 ஆண்டு வெளியிட்டு அது ஒரு உலக அளவிலான மகளிர் முத முத எழுதுவாங்க இல்லையா, அந்த புத்தகங்களுக்கான ஒரு போட்டியில் முதல் பரிசும் வாங்குச்சு. அந்த பரிசை அப்போ வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் இருக்கை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து அந்த முதல் பரிசு பணத்தை நான் தமிழ் இருக்கைக்கு கொடுத்துருந்தேன். அந்த அளவுக்கு அந்த கவிதை புத்தகம் நிறையா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. திருமதி பாரதி பாஸ்கர் மேடம் ஒரு பேச்சில் பேசும்போது என்னுடைய கவிதையை மேற்கோள் காட்டி பேசினாங்க. திரு ராஜா சார் அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தில் தீர்ப்புக்கே என்னுடைய கவிதையை சொல்லி சொன்னாங்க. இப்போ அடுத்த தலைமுறை பேச்சாளர்கள் நிறைய பேர் பள்ளி கல்லூரிகளில் பேசும்போது என்னுடைய கவிதையை கரிசல்காரி அப்படிங்கிற பேரில் தான் நான் எழுதிட்டு இருக்கிறேன். கரிசல்காரி கவிதா ஜவஹர் சொன்ன ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி அந்த கவிதைகளை வந்து இன்னைக்கு நிறைய மேடைகளில் அது பேசப்படுது.
0: இன்றைக்கி இருக்கிற இளம் பேச்சாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேடம்?
1: அடுத்த தலைமுறை பேச்சாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் வந்து அறம் சார்ந்த ஒரு மொழி, தமிழர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது

0: ஒரு அறம் சார்ந்த வாழ்வு. இப்போ நாடுகளுக்கு இடையில் போர் நடக்குது இல்லையா, ஒருத்தர் போர் தொடங்குறாருன்னா எதனால தொடங்குவார், போர் தொடங்குறவன் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கும், இல்லை பணபலம் இருக்கும், இல்லைன்னா அவங்ககிட்ட நிறைய ஆட்கள் இருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும், அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறதுனால இல்லாத ஒருத்தங்க மேலே படையெடுப்பான், இதுதான் அவனுக்கான தகுதி. ஆனால் சங்க காலத்திலே நம்ம தமிழ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்ககிட்ட காலாட்படை இருக்கலாம், வில்படை இருக்கலாம், யானைப்படை, குதிரைப்படை இது வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டுடைய போருக்கு நீ முத கிளம்பும் போது உங்ககிட்ட இருக்க வேண்டியது அறநெறி முதற்றே கொற்றம் அப்படிங்கிறது. உங்ககிட்ட அறம் இருக்கணும், நீ சண்டை போடுறனா உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், உண்மை இருக்கணும். அது இருந்தால் சண்டை போடு, உங்ககிட்ட படம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குங்கிறதுக்காக சண்டை போடாத.
1: செருக்கில் போ,
0: அந்த செருக்கில் ஏன் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், நாடுகளையெல்லாம் அழிப்பேன் அப்படி எண்ணத்தில் நீ போகாத. நீ சண்டை போடுறனா உன்கிட்ட ஒரு அறம் இருக்கணும், உன்கிட்ட ஒரு நியாயம் இருக்கணும். சொல்லி கொடுத்து வளர்த்த மொழி இந்த மொழி. பணத்தை காட்டிலும் நம்ம கடையேழு வள்ளல்கள்னு சொல்கிறோம்ல, அவங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏழு பேரில் யாருமே சேர சோழ பாண்டியர் இருக்க மாட்டாங்க, பெருநில மன்னர்கள் இருக்க மாட்டாங்க, ஏழு பேருமே குறுநில மன்னர். அப்ப நம்ம தமிழ் என்ன சொல்லுது, பணம் இருக்கிறவன்லாம் வள்ளல்கள் இல்லடா, குடுக்கணும்னு யாருக்கு மனம் இருக்கோ அவன் தான் உண்மையான வள்ளல்.
1: மனசு
0: பெருசா இருக்கணும், அதுதான் உன்னை வந்து காலம் முழுக்க வெளியில கொண்டு வரும், வரலாற்றுல இடம் பிடிக்க வைக்கும். அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்ல வர்றது இதுதான், நம்ம தமிழ் சார்ந்த மனிதர்கள், நம்மளாம் தமிழர்கள், அதனால நம்ம இந்த அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, சக மனிதர்களை நேசிக்கிற ஒரு மனித நேயம், நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு அந்த குடும்ப உறவுகளை எப்படியாவது இருக பிடிச்சு அதை வழிப்படுத்தி போறது, நம்முடைய ஆன்மீக, இது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய வெளிமியங்கள், இது தவறாத வகையில் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். நீங்கள் படிக்கிற படிப்பு அதுக்கு வழிகாட்டுறதா இருக்கணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கான படிப்பாக இல்லாமல் அது ஒழுக்கம் சார்ந்த, நேர்மை சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு அது உதவி செய்தா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் அறம் சார்ந்த வாழ்க்கை தான், நாம் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படி நமக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும் தரும். அதைத்தான் நான் அடுத்த தலைமுறைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்கேன். நேர்மையான, உண்மையான, ஒழுக்கமான வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை, அதை மத நீங்கள் கை கொள்ளுங்க. மற்ற பொழுதுபோக்கு எல்லாமே இன்னைக்கு வரும் போகும், ஆனால் இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை தான் நல்லது, நியாயமானது, கடைசி வரைக்கும் நிலைத்த நீடித்த மகிழ்ச்சியை தரக்கூடியது.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கும் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையினருக்குமே வந்து அந்த தமிழ் குறித்த அந்த விழிப்புணர்வு பேச்சிலையும் உச்சரிப்புலையும் அதை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலாங்க மேடம்? ஏன்னா அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள்னால் வந்து அவ்வளோ வந்து தமிழ் ஆர்வம் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு பார்வை தென்படுது இல்லையா?
1: இல்லை, தமிழ் ஆர்வம் அவங்களுக்கு குறையலை, அதை சொல்லி கொடுக்குற விதம் நம்மக்கிட்ட இல்லை. முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நீதி வகுப்புன்னு ஒன்று இருக்கும், வாரம் வாரம் அந்த நீதி வகுப்பில் கதை சொல்லுவாங்க, அவங்கள வந்து கட்டுரை எழுத வைப்போம், தமிழுக்கான இடம் அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வணிகம் சார்ந்த வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் வேகமாக முன்னேறணுங்கிற ஒரு ஓட்டத்தில் இதுக்கான இடம் குறைஞ்சிருச்சு. ஆனால் ஆர்வம் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க போடுற டிஷர்ட்லாம் நீங்கள் பாருங்களேன், திருவள்ளுவர் படம் போட்டு வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் வார்த்தையெல்லாம் வச்சு தன்னை ஒரு தமிழன்ற அடையாளத்தோட காட்டிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு வெளி அவங்களுக்கு கிடைக்கல. இந்த உச்சரிப்பு சம்மந்தப்பட்டதுன்னா அந்த பிரச்சனை எனக்கே நிறைய இருக்குது. இந்த தமிழ் பாடல்கள் இருக்கிறியா, பழைய திரைப்பட பாடல்களில் வந்து நம்ம டிஎம்எஸ் ஐயா, சுசீலாம்மா, எஸ்பிபி, ஜானகி அம்மா இவங்கெல்லாம் பாடுற பாடல்கள்லாம் நம்ம கேட்கும்போது அந்த ல எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழருவி மணியன் ஐயா மாதிரி, சுகிசி ஐயா மாதிரியான பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சை கேட்டோம் அப்படின்னா அந்த உச்சரிப்பு அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத இவங்க ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப எளிதாகவே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கேட்டாங்கனாலே அந்த சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தானே சொல்கிறான், சொல்ல சொல்ல அது

0: திரும்ப திரும்ப வந்துடும். கொஞ்சம் இந்த வாசிக்கிற பழக்கத்தையும் உருவாக்கிக்கிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ரேடியோ கேட்குற ஒரு பழக்கம், பட்டிமன்றங்கள் பார்க்குற ஒரு வழக்கம், இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் அதுக்கான இடத்த கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறாங்கல்ல, அதுக்கான நேரத்தை குறைச்சிட்டு இது மாதிரி இலக்கிய பேச்செல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே, ஓ தமிழ் இவ்வளவு சிறந்ததா, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா, வாசிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு,
1: அதோட வாசிக்கிற பழக்கமும்
0: வந்துடும். நம்ம செய்ய வேண்டியது இதுக்கான ஒரு தூண்டுதல் மட்டும், வாசிப்பது இலக்கியம் சார்ந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது. இந்த தமிழுக்குள்ள இன்னும் எவ்வளோ பெரிய கடல், நம்ம ஒன்று ரெண்டு தான் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பார்க்காதது இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கறத மட்டும் அந்த தூண்டுதலை ஏற்படுத்திட்டோம்னா அவங்களே தனக்கான அந்த வேற பற்றி கொண்டு.
1: பெற்றோருக்கு இதுல என்ன மாதிரியான கடமைகள் இருக்கு மேடம்? மாணவர்களுக்கு வந்து தூண்டி விடுறது இல்லை.
0: பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாத்துலயும் வரணும்னு நினைக்கிறாங்க. டான்ஸா என் பொண்ணு தான் டான்ஸ் ஆகணும், கராத்தேவா என் பையன் தான் கராத்தேல வரணும், எல்லாத்துலேயும் தன்னுடைய பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்காம அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அந்த துறை சார்ந்த மொழி அறிவை கொண்டு வந்தாங்க அப்படின்னாலே இதில் அவங்களை கொண்டு வந்துடலாம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசின்னு சொன்னாலே போதும், அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த வகுப்பு போ, அடுத்து ஒரு மணி நேரம் இந்த வகுப்பு போ, படி படி படின்னு மந்தையை நோக்கி மாடு விரட்டுற மாதிரி மதிப்பெண்களை நோக்கி இந்த மாணவர்களை விரட்டுற ஒரு சூழலை பெற்றோர்கள் உருவாக்கிட்டாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் ஒரு தகுதியான இடம் இருக்குது. எல்லாரும் டாக்டர் ஆகிட முடியாது, எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட முடியாது, அவன் ஒரு சின்ன பெட்டிக்கடை கூட வைக்கட்டும், ஆனால் ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தால் அது சந்தோஷமானது அப்படின்றத வந்து பெற்றோர்கள் முதல் உணரணும். அப்படி உணர்ந்தால் தான் இந்த மொழி சார்ந்த நம்மளுடைய மண் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா நம்ம தலைமுறையில் நாம் இருந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி தெரியலை. அதனால் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வம் சார்ந்த துறையை முத கையில் எடுங்க. அதில் நம்ம மொழி அறிவை, நம்முடைய மண் சார்ந்த பண்பாட்டை, நம்முடைய ஒழுக்க வெளிமையங்களை சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா ஒரு எளிதான இயல்பான ஒரு அழகான வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் கொடுக்க முடியும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க மேடம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, உங்கள் எழுத்துத்துறையை பற்றி, பேச்சு கலை பற்றி சொன்னீங்க. மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த மாணவர்கள் பல்வேறு சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து வந்தாலுமே ஒவ்வொருத்தரோட அந்த பேச்சில் வந்து எப்படி வித்தியாசம் இருக்கும், அதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இவ்வளோ நேரம் அரங்கத்துக்கு வந்து நேயர்கள் மத்தியில் வந்து அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. மதுரை வானொலி நிலையத்தினுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளையும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்தவங்க. கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக விளங்குவது நம்முடைய மதுரை வானொலி நிலையம். இங்கே என்னையும் ஒரு விருந்தினரை அழைத்து பேட்டி எடுத்ததற்காகவும் அதை கேட்டுட்ருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.
1: நன்றி மேடம்.

கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இதுவரை உரைநடையும் மேடை உரையும் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்கள் பங்குபெற்ற சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த நிகழ்ச்சியாக நண்பகல் 12 மணிக்கு ஒளிவளம் காத்துட்டே இருக்கு நம்பிக்கையின் சிறகுகள். நேர்முக நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்துட்டே இருக்காங்க வழக்கறிஞர் ராதா அவர்கள்.

உரையாட காத்திருக்காங்க ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில். அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் நம்பிக்கையின் சிறகுகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் நேர்கள் கேட்கவிருப்பது நம்பிக்கையின் சிறகுகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ராதா அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள். நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 04 52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் அழைக்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சி உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு June 23rd. June 23 அப்படின்னு சொல்லும்போது நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே அப்படின்றது இன்னைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. கைப்பெண்களுக்கான ஒரு தினம் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிராகரிக்கப்பட்ட நிறைய விஷயங்களை தள்ளி விட்டுட்டு நமக்கான ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்றத வலியுறுத்தும் விதத்தில் தான் இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. அதாவது எங்களால் முடியாது அப்படின்றது கிடையாது, எங்களால் என்னென்ன இன்னும் முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் இன்னைக்கு நமக்காக வழக்கறிஞர் ராதா அவர்கள் தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: உங்களை இன்னைக்கு நிலையத்தில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே அப்படின்னு சொல்லும்போது இதற்கான ஒரு வரலாறு என்ன அப்படின்றத நம்ம நேயர்களுக்காக சொல்லிருங்களேன்.
3: அதாவது இன்றைக்கி வந்து கைம்பெண் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடத்துல வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. அதோடைய வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1856ல் வந்து விதவைகள் வந்து ஒரு உடன்கட்டை ஏறுதல் அந்த மாதிரி விஷயம்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு வந்து ராஜா ராம்மோகன் ராய் அவங்க வந்து பெரிய ஒரு மாபெரும் புரட்சி பண்ணி அந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை வந்து நிப்பாட்டினார். அதுக்கு அப்புறமா வந்து வங்காளத்தை சேர்ந்தவர் வந்து ஈஸ்வர வித்யாசாகர், அவர் தான் வந்து இந்த விதவைகள் மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டுட்டு வர்றாரு. நம்மளுடைய இந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து இந்த விதவை பெண்களை வந்து ரொம்ப ஒரு அலட்சியமாக ஒரு மனுஷியாகவே மதிக்காமல் அவங்களுக்கு மொட்டையடித்து அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு உணவு கொடுக்காமல் ரொம்ப ஒரு கேவலமான நிலையில் வச்சுருந்தாங்க. அதை வந்து அவர் ஈஸ்வர வித்யாசாகர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பழங்காலத்தினுடைய சங்க காலத்தினுடைய சமஸ்கிருத நூல்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து அதற்கு எதிராக எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை, அதனால் விதவைகள் வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தான் முன்வைக்கிறாரு. அதுக்கு பல எதிர்ப்புகள் வருது. பல எதிர்ப்புகள்னால் அவரை கல்லால் அடிக்கிறாங்க, அவரை வந்து உயிருக்கே ஆபத்து அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அப்படி இருக்கும் பொழுதுமே அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய புரட்சி பண்ணி, அவர் ஒரு சமஸ்கிருத பேராசிரியர் அவர், அதனால் அவர் வந்து இதுக்கு ஒரு ப்ரூஃபெல்லாம் எடுத்து ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்களுடைய கையெழுத்தை வாங்கி பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட வந்து மனு போடுறாரு. அந்த மனு வந்து

அவங்க பரிசீலனை பண்ணி கடைசியாக 1856 விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றாங்க. அந்த சட்டம் வந்து ஒரு சில மாதங்கள்லேயே டிசம்பர் 17 அவருடைய நெருங்கிய நண்பருடைய மகனுக்கு அவருடைய சொந்த செலவில் திருமணம் செய்து வைக்கிறாரு ஒரு விதவையை. அதே மாதிரி 60 திருமணங்கள் பண்ணி வச்சுருக்காரு. அந்த 60 திருமணங்களில் அவருடைய சொந்த மகனுக்குமே ஒரு விதவை பண்ண தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் அவருடைய பங்கு வந்து விதவை மறுமணம் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த சர்வதேச விதவைகள் தினம் அப்படின்னு யாரால் வந்தது அப்படின்னு பார்த்தா ராஜ் லூம்பா அப்படின்ற ஒரு நபர். அவர் வந்து

0: விதவையாகிறாங்க. அதாவது அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதற்கப்புறமா ஏழு குழந்தைகளை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அதை கண்கூடாக பார்த்து வளர்ந்தவர் அந்த விதவை தாயுடைய கஷ்டங்கள், சமூகத்தில் வந்து அவங்க புறக்கணிக்கப்படுவது, இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த விதவைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அங்கீகாரம் வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கி நம்ம இந்த நாளில் இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கோம். அதற்காக அவர் வந்து 1997 லூம்பா அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அமைப்பை லண்டனில் ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா அவர் லண்டன் போய் அவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நம்மளுடைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் தான், பஞ்சாபில் பிறந்தவர். அவர் இன்றைக்கி பிரிட்டிஷ் உறுப்பினராக இருப்பது வந்து அன்னைக்கு இருந்தார், இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறாரு. அந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய விழிப்புணர்வு, உலகளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு 2005 வந்து ஐநா சபையில் வந்து இந்த சர்வதேச விதவைகள் தினம் கொண்டாடப்படலாம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் அளிக்கிறாங்க. அந்த 2005 இருந்து இந்த விதவைகள் சர்வதேச தினம் வந்து கொண்டாடப்படக்கூடிய நாள் கிடையாது, இது ஒரு விழிப்புணர்வு நாள். அதுதான் நாம் புரிஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம விமென்ஸ் டே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனால் இது வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் கிடையாது. இது வந்து அனுசரிக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. நான் இன்றைக்கி ரேடியோவில் பேச போகிறேன் அப்படின்னு என் ஜூனியர்கிட்ட சொல்கிறேன், ஓ இப்படி ஒரு நாள் இருக்காக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆனால் உண்மையிலே உங்களுடைய ரேடியோ ப்ரோக்ராம் நிறைய நேயர்கள் இருக்காங்க, அதில் நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து டைம் இல்லை, அதனால தான். இல்லைன்னா அது மொபைலில் வர்றதுனால நாங்கள் எல்லா ப்ரோக்ராமும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச ஒரு 20 பேருக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி வந்து ஒரு சர்வதேச விதவைகள் தினம் அப்படின்னு. இந்த தினத்தில் வந்து என்ன நம்மளாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, விதவைகள் எப்படியெல்லாம் சமூகத்தில் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிற வழிகள் இருக்குது, அந்த வழிகள் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிற நாளாகவும் இதை நாம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து லூம்பா அறக்கட்டளை வந்து லண்டனில் இருந்தாலுமே சர்வதேச உலகளவில் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அதில் நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு இந்த அறக்கட்டளை மூலமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் மெயின் பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச் வந்து நேரடியாக நம்ம அரசு உதவி மாதிரி கிடைக்காது, அவங்க பல என்ஜிஓக்களோட சேர்ந்து அவங்க வந்து நம்மளுக்கு விதவைகளுக்கு வந்து நிறைய மறுவாழ்வு திட்டங்கள் வச்சுருக்காங்க. இந்த மறுவாழ்வு திட்டங்கள் அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, அவங்க வந்து நேரடியாக வந்து பணம் போடுவாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அவங்க பணம்லாம் போட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. அந்த வழிமுறைகளில் வந்து நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய தைரியத்தையும் அதற்கான வழிவகைகளையும் செய்து கொடுக்குறாங்க. டெய்லரிங் கிளாஸ் நடத்துகிறாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களே ஒரு தையல் மிஷின் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது தான் இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம். இந்த சர்வதேச தினத்தில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன்.
1: கண்டிப்பாக. அதாவது விதவைகள் தினம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஒரு கணவனை இழந்த பிறகு அவங்களோட பொருளாதாரம் அப்படின்றது, சமூக பாகுபாடு, அதே சமயம் தனிமை, இது எல்லாமே அவங்கள சூழல் ஆரம்பிச்சிருது. அந்த சூழலையும் தாண்டி அவங்க முன்னேறி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இந்த நாள் அப்படின்றது. இதற்கான வரலாறு எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவங்களுக்கான நிறைய சட்டங்கள் இப்போ இருக்க தான் செய்யுது. பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேறணும் அப்படின் போது அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சமூகத்தில் எனக்கான ஒரு உரிய அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான வேலைவாய்ப்பு என்ன இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை நாம் பார்க்கும்போது இதற்கான விழிப்புணர்வு எல்லாமே சராசரியாக ஏற்படணும். ஏன்னா இன்றைக்கி 23 அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜூன் 23 நிறைய பேர் வந்து என்ன நாள் அப்படின்றது இன்றைக்கி நாம் சொல்லும்போது தான் நிறைய பேருக்கு தெரியவே ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு

0: உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதியே அதாவது இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே இன்னைக்கு June 23, அதாவது கைம்பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு. நம்ம கைம்பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம், இல்லை மனைவியை இழந்தவர்களாகவும் இருக்கலாம். இவங்க எல்லாருமே விடோ அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில் வந்துடுறாங்க. இப்போ முக்கியமாக கணவர்களை இழக்கும் பெண்களுக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இதற்கான வரலாறும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கணவனை இழந்த பிறகு ஒரு பெண் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக நிலைப்பாட்டிலையும் நிறைய இன்னல்களை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேறணும், அதே சமயம் எனக்கான வேலை வாய்ப்பு இல்லை எனக்கான ஒரு சொத்துரிமை இல்லை எனக்கான ஒரு மறுமண சட்டம் அப்படின்றது எந்த வகையில் இந்த நீதித்துறையில் இருக்குது?
1: அதாவது இந்த கைம்பெண்களுக்கான ஒரு பயன்பாடு சட்ட பாதுகாப்பு அப்படின்றது ஐநா சபை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விதவைகளுக்கான ஒரு சொத்துரிமையை பறிப்பது வந்து மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐநா சபையிலேருந்து நிறைய இதுக்கான ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்க. அந்தந்த அரசாங்கம் வந்து அவங்களுடைய வாரிசுரிமை சட்டத்தின்படி அந்த கைம்பெண்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும், அதை வந்து அந்தந்த அரசாங்கமே வடிவமைத்து அதற்கான தக்க நடவடிக்கை, அதாவது ஒரு ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் சம உரிமை அண்ட் சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வலியுறுத்தி வருது. அதே மாதிரி தேசிய அளவில் புள்ளி விவரம் பார்த்திங்கன்னா, அந்த விடோஸுடைய ஏஜு, அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ஸு, அவங்க வந்து எவ்வளோ எத்தனை 25 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் போர் வருதே, அதில் வந்து இன்னும் இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இன்னும் எத்தனை கைம்பெண்கள் இதில் சேர்றாங்க அப்படின்னு தெரியலை. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு சட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிய மாட்டேங்குது, நிறைய தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்களுடைய நம்ம சுற்று வட்டாரத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, உனக்கு கல்யாணம் பண்ணும்போது நாங்கள் வந்து நகை போட்டுட்டோம், சீர்வரிசை கொடுத்துட்டோம், அதோடு முடிஞ்சிருச்சு, உனக்கு வந்து சொத்தில் பங்கு கிடையாது, நாங்கள் ஆம்பளை பிள்ளைங்க தான் சொத்துக்கு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பரவலாகவே எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தவறு. அதாவது நம்மளுடைய இந்து திருமணச் சட்டம், இந்து வாரிசுரிமை சட்டம், அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே பிறப்பாலேயே சொத்துரிமை இருக்குது. ஒரு ஆணுக்கு நிகராக ஈக்குவல் ஷேர் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 வீடு 5 வீடு சேர்ந்து ஒரு அஞ்சு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அந்த குடியிருக்கும் வீட்டை பிரிக்கிற உரிமை முன்னாடி கிடையாது. முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து இந்த வீட்டில் இருந்து பாகப்பிரிவினை வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு ரைட்ஸ் அங்கே அப்போ கொடுக்கல, அப்போ கொடுக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்து விதவை மறுமண சட்டம் அப்படின்றத சுத்தமாக நீக்கம் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அன்றைய காலகட்டத்தில் மறுமணம் செய்துக்கிட்டால் கணவனுடைய சொத்தில் வந்து பங்கு கிடையாது. அப்படி பங்கு இல்லை அப்படின் பொழுது அந்த மனைவி வந்து எக்கனாமிக்கலாக பாதிக்கப்படுறாங்க. அந்த இரண்டாவது திருமணம் அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அதுவுமே ஒரு சரியாக நடக்கலைன்னு தான் நான் சொல்வேன். என்ன அப்படின்னா, ஒரு ஏற்கனவே திருமணம் ஆகி ஒரு 3 குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல அது இன்றைக்க காலகட்டத்தில் மாறுதே தவிர அன்றைக்கு மாறலை. அதனால் இப்போது இந்து வாரிசுரிமை சட்டத்திலையும் இந்து திருமண சட்டப்படியும் அந்த பெண்ணுக்கு சொத்துரிமை முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த சட்டத்தை முற்றிலுமாக நீக்கிட்டாங்க. ஏன்னா அந்த சட்டத்தில் வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த கணவனுடைய சொத்துலேருந்து அவங்களுக்கு பங்கு கிடையாது, அவங்க தரமாட்டாங்க. நீ தான் கல்யாணம் பண்ணி போயிட்டியே, உனக்கு எதுக்கு என் பையனுடைய சொத்து, என் பையன் செத்து போயிட்டான் நீ மட்டும் உயிரோடு இருக்கியே அப்படின்னு கேட்குற மாதிரி அதெல்லாம் அது வந்து அது கூட எனக்கு கேட்டால் ஒரு சமுதாயத்தால் வந்து அவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது தான். இப்போது மறுமணம் செய்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உன்னுடைய நிலைப்பாடு அதுதான், உன் கணவன் இறந்த பிறகு அந்த பெண் அந்த கணவரை பொறுத்தவரை விதவை தான், அந்த சொத்தை பொறுத்தவரை அவங்க லீகல் ஹேர்ஸ் தான், ஃபஸ்ட்டு லீகல் ஹேர்ஸ் அவங்க. அந்த விஷயத்தில் எப்படி அப்படின்னா, அவங்க அம்மா இருந்தாங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா

0: இவங்களுக்கு ஷேர் ரெண்டாக பிரியும். பிள்ளைங்கள் இருந்தால் ஷேர் வந்து ஈக்குவல் ஷேர் பிரியும். அது யாருக்கு? நம்மளுடைய இந்துக்களுக்கு மட்டும்தான். முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மாறும். அதாவது எப்படி மாறும் அப்படின்னா, அந்த விதவை பெண்ணுக்கு வந்து 1/8 தான் இஸ்லாமியத்தில் கொடுப்பாங்க. இத்தா பீரியட்னு இருக்கும், 4 மாதமும் 10 நாட்களும் அவங்க இத்தா பீரியடில் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த கணவருக்காக இவங்க ஏதாவது வயிற்றில் வந்து அவங்க குழந்தைகள் இருந்தால் அது வெளியில் தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்கள தனியாக ஒரு ரூமில் வச்சு அவங்களுக்குடைய பராமரிப்பு செலவு வந்து அவங்க கணவருடைய வீட்டார் பார்ப்பாங்க. அந்த இத்தா பீரியட் முடிஞ்சோடனே அந்த கணவருடைய வீட்டார்கள் பார்க்க வேண்டிய அவசியம் அந்த பெண்ணுக்கு இல்லை, பார்க்கணுன்ற சட்டத்துலேயும் இல்லை. அதுக்கப்புறமும் அவங்க பராமரிப்பு வேணால் கேட்கலாம். ஒருவேளை அவங்க கணவர் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் மனைவிக்கு தெரியாமல் வேறு யாருக்காவது உயிர் எழுதி வச்சுட்டாங்கன்னா, அப்போ இவங்க என்ன நினச்சிடறாங்க, உயிர் எழுதி வச்சுட்டாங்க அப்போ உனக்கு இந்த சொத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. ஆனால் இந்த நாளில் அவங்களாம் தெரிஞ்சுக்கிறனும், அவங்களுக்கு பராமரிப்பு கோர அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதாவது தான செட்டில்மெண்ட்டோ இல்லை உயிர் மூலமாகவோ யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்களோ, இவங்க வாழ்வாதாரம் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் அவங்க பராமரிப்பு தொகை கேட்டு அவங்க இந்திய தத்தெடுப்பு சட்டம் அதில் அதன்படி அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அவங்களுக்கான உரிமை கண்டிப்பாக சட்டம் தரும். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம அரசு உதவி நிலையங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இதில் ஈவேரா மணியம்மை நினைவு விதவை மகள் திருமண திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் கீழ் வந்து 2 குழந்தைகளுக்கு மட்டும், ஒரு விதவை பெண்ணுக்கு 2 குழந்தைகளுக்கு மட்டும் திருமண செலவுக்கு அவங்க தர்றாங்க. இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் ஓ அந்த மாதிரி ஒரு இருக்கா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இந்த அரசியல் சார்ந்த ஒரு இதில் வந்து தாலிக்கு தங்கம் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, நம்முடைய முதல்வர்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் எல்லாருக்கும் தெரியுதே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதில் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து மறுமணம் செய்திருக்கக்கூடாது. 2 குழந்தைகளுக்கு வந்து 10th பாஸோ பெயிலோ, 10th வரைக்கும் படிக்க வச்சுருக்கணும். படிக்க வச்சுருந்தால் 25,000 பணமும் 1 பவுன் தங்கமும் கொடுக்குறாங்க திருமணத்திற்காக. இல்லை டிகிரி படிச்சிருக்காங்க இல்லை டிப்ளமோ படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 50,000 1 பவுன் தங்கமும் தர்றாங்க. இதை எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு வந்து அலையெல்லாம் தேவையில்லை, இசேவை மையத்துக்கே நம்ம போகலாம். இசேவை மையத்தில் போய் இவங்களுடைய விடோ சர்டிஃபிகேட்டு, லீகல் கேஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த குழந்தையுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக. அதாவது இன்னொரு விஷயம் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ திருமண வயது வந்து பெண்ணுக்கு 21 மாறிவிட்டது அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த 21 வந்து சட்டமாக இயற்ற வேண்டும் மசோதா தான் தாக்கல் பண்ணியிருக்காங்களே தவிர இன்னும் சட்டமாக நடைமுறைக்கு வரலை. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, மேடம் என் பையன் 19 பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், என் பையனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களா அப்படின்னு எனக்கு நிறைய கால் பண்ணி கேட்பாங்க. ஆனால் 21 பெண்ணுக்கு திருமண வயது அப்படின்றது இன்னும் நடைமுறைக்கு வரலை. அதை இந்த நிகழ்ச்சி மூலம் நேர்கள் தெரிய வச்சுக்கிறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போது 18 முடிந்த பெண்ணாக இருக்கணும், ஆணுக்கு வந்து 21 பூர்த்தியாக இருக்கணும். இந்த 2 ஏஜ் ப்ரூஃப் கொடுக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதில் மார்க்ஷீட் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா 40 முன்னாடி அவங்க வந்து என்ட்ரி பண்ணணும். 40 மேரேஜுடைய 40 முன்னாடி என்ட்ரி பண்ணணும். அப்போ என்ட்ரி பண்ணும்போது அவங்க என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், இவங்களுடைய விடோ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். விடோ சர்டிஃபிகேட் வாங்குறதுமே இசேவை மையத்தில் ஈஸியாக வாங்கிடலாம். அந்த இவங்க இறந்த மயான ரசீதை வச்சு அவங்க வாங்கிடலாம். உங்களை வெட்டிங் கார்டு கொடுத்து இந்த என் மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு போது 2 மட்டும்தான் பண்ணுவாங்க. 3 இருந்தால் 3வது குழந்தைக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தகவல் எங்கே போகும்னா, விஏஓ ஆர்ஐ இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே இவங்க வறுமையில் தான் இருக்காங்களா, இந்த இதுக்கு வந்து மாத வருமானம் 72,000 உள்ளே இருக்கணும், அப்படி இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிலிட்டி. 72,000 மேலே இருந்தால் அவங்க இதில் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதோடய உண்மைத்தன்மையை, நிலைப்பாடை வந்து அவங்க பார்த்து அவங்க அங்கே சைன் பண்ணி நம்மளுடைய நம்பருக்கு வந்து SMS மூலமாக அனுப்புவாங்க. நம்ம அந்த ஆர்டர் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த உரிய நபர்கள்ட்ட போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு அதிலேயே நம்மளுக்கு எல்லா தகவலுமே நம்மளுக்கு SMS மூலமாக கிடச்சிடும். இந்த ஈவேரா மணியம்மை நினைவு விதவை பெண் திருமண திட்டத்தை நிறைய பேர் பயன்படுத்திக்கலாம்.
1: உண்மையாகவே அதாவது ஒரு உதவித்தொகை அப்படின்னு கிடைக்கும்போது அவங்களுக்கான நிலை வந்து கொஞ்சம், அதாவது ஒரு சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.

0: தொடர்ந்து ஒரு சிநேகிதி காத்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மேடம், என் பேர் அருணா, நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மேடம், அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே வந்து மேரேஜ் ஆயிட்டு இருக்குது. அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் வந்து பிரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ரெண்டாவது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பையனை வந்து இது கூட வச்சுன்னு இருந்திருக்குது. மேரேஜ் ஆகல. அந்த ஆளுக்கு வந்து ஒரு பையன் பிறந்துட்டு இருக்கிறான். இப்ப வந்து அந்த பொண்ணை வந்து அவன் விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா, எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா மேடம்?
2: அதாவது மேடம், உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: அருணா.
2: அருணா மேடம், இப்போ நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது திருமணம் பண்ணாமல் லிவிங் டுகெதரில் இருக்காங்க, அப்படி தானே சொல்ல வரீங்க? அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அப்படி தானே? இப்போ அவர் பேரில் சொத்து இருக்கா?
1: கொஞ்சம் சொத்து இருக்கா மேடம்.
2: சொத்து இருந்தால் கண்டிப்பாக அந்த பையன் வந்து அவருக்கு வாரிசு தான். அவங்க வந்து சட்டப்படி குழந்தை தான். அந்த குழந்தைக்கு அவருடைய சொத்துலேருந்து நீங்கள் உரிமைக்கு வரலாம். அதுக்கெல்லாம் வந்து தான் பழைய கணக்கு இல்லையே. இப்போ தான் டிஎன்ஏ அதெல்லாம் ரிப்போர்ட்லாம் பார்த்து நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாமே. அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு சரியான ஒரு சட்ட ஒரு நிபுணர்கிட்ட போங்க, ஒரு அட்வொகேட்டை போய் அவங்கள்ட்ட தகுந்த ஆலோசனை கேட்டு அதற்கான பயன் அடைய சொல்லுங்க. சரிதானா? வணக்கம் மேடம்.
0: அதாவது நிறைய பேருக்கு வந்து நிறைய சட்ட ரீதியான நிறைய கேள்விகள் இருக்க தான் செய்து, அது மாதிரி தான் அந்த சிநேகிதியும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே. ஏன்னா அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு, அதே சமயம் அவங்களோட, அதாவது நிறைய பேர் என்னென்னா ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாயிடுறாங்க. திடீர்னு அது வந்து ஒரு ஒரு திடீர்னு ஏற்படுற ஒரு இழப்பு. அந்த இழப்புக்கு அப்புறம் அவங்க என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு நிலை தடுமாறி தான் என்ன செய்கிறது அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது சம்பந்தமான கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பானதாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவெளிக்கு பிறகு.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: இன்றைக்கி ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராதா அவர்கள் தான் பங்கு கொண்டு இந்த இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே இதற்கான வரலாறு என்ன, முக்கியமாக இதற்கான விழிப்புணர்வு என்னென்ன தேவை அப்படின்றத ரொம்ப அழகாக நமக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விதவை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கான ஒரு அடையாளம் கிடையாது, அது அவங்களோட சூழ்நிலையை மாற்றி ஒரு புதிய நம்பிக்கையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம வழங்கிட்டுருக்கோம். இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அதாவது மறுமண சட்டமாக இருக்கட்டும், அதே சமயம் அவர்களுக்கான உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லை அவர்களுக்கான சொத்துரிமை என்னென்ன இருக்குது, இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இன்னும் என்னென்ன மாதிரியான நீதித்துறையில் நமக்கு இந்த விதவைகளுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது?
1: அதாவது விதவைகள் மறுவாழ்வு அப்படின்றது வந்து முதல்ல சமூகம் பார்க்கணும். சட்டம் வந்து நிறைய பாதுகாப்பு வளையம் கொடுத்துருந்தாலும் அதை வந்து இவங்க பயன்படுத்தணும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு சட்டம் ஏற்றிட்டோம் அப்படின்னா அதற்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சட்டம் வந்துச்சு, ஈஸ்வர வித்யாசாகர் வந்து என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு அந்த டிசம்பர்லேயே ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறார். அப்போ தான் அந்த சட்டத்துக்கே ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி வருது. அதே மாதிரி இந்த மாதிரி விதவைகள் அப்படின்றது இதில் நம்ம வந்து ஒரு பெண் அப்படின்ற விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல நம்மளை வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற விதத்தில் நிறைய பேர் வந்து தன்னுடைய கணவன் இறந்ததையே வெளியில் சொல்லிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு விதவை அப்படின்னா எப்படி இருக்கணும்னு இன்னும் கூட ஒரு சமுதாயத்தில் ஒரு பார்வை இருக்குது. அவங்க பூ வைக்கக்கூடாது, அவங்க பொட்டு வைக்கக்கூடாது, கொலுசு போடக்கூடாது அப்படிலாம் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு விதவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே யார்ட்டையும் கொலிக்கிட்ட சொல்ல பயப்படுறாங்க. பயப்படுறாங்க மீன்ஸ் நம்ம வந்து புறக்கணிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு பயம்தான் அது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறவே விரும்பலை. ஆனால் போல்டாக இருக்காங்க, அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பாராட்டுவேன். அது வழக்கமாக நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது ஒரு பெண் இறந்து போயிட்டா அந்த ஆணால் ஒரு குழந்தைய வளர்க்கவே முடியாது. இதே ஒரு 5 குழந்தைகள் இருந்தாலுமே ஒரு பெண் வந்து வேலைக்கு போய் அந்த குழந்தைகளை காப்பாற்றி ஆளாக்கிடுவா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த பெண் என்பவள் வந்து பிறப்பாலேயே வந்து ரொம்ப ஒரு சக்தி படைத்த ஒரு பெண். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஆயுத பூஜையை கொண்டாடுவீங்க இல்லையா, ஆயுத பூஜை கொண்டாடுவீங்க, ஒரு ஆன்வல் டே கொண்டாடுவீங்க. அப்போல்லாம் வந்து ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த பெண் வந்து நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்னாடி தள்ளப்படுறாங்க. அதை வந்து சமுதாய பார்வையில் வந்து அவங்க மாறணும். என்ன தான் வந்து மாறினாலும் இவங்க வந்து அவங்களுடைய அடையாளப்படுத்திக்கிறதெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க. அடையாளப்படுத்திக்க நாங்கள் முடியாது அப்படின்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் இறந்தது மாதிரியா இருக்கிறா, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து சொசைட்டியில் பேசாமல் இருக்கிறதே வந்து என்ன கேட்டால் அது சம உரிமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சட்ட பாதுகாப்பில் என்ன அப்படின்னா எக்கனாமிக்கலாக அவங்க ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா திடீர்னு இறந்து போயிடறாங்க. இப்போலாம் வந்து 35 வயசு 36 வயசுலலாம் ஒரு அட்டாக் வந்து இறந்து போயிடறாங்க. அந்த பெண் வந்து தன்னுடைய நிலையை வந்து உணர்றதுக்கே ஒரு 3 மாதம் ஆயிடுது. அப்போ வந்து குடும்பத்தார்கள் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த சப்போர்ட்டிவ் வந்து நீதித்துறை எப்படி அப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, உடனடியாகவே அவர் வந்து அந்த கணவர் இறந்த உடனேயே அவருடைய முதல் வாரிசாக அந்த மனைவி கருதப்படுறார். இதுதான் முக்கியமான சட்ட பாதுகாப்பு. இந்த சட்ட பாதுகாப்பை வந்து இவங்க வந்து ஃபைட் பண்ணி கேஸ் போட்டால் ரொம்ப லேட் ஆகும், அலையணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விட்டுறாங்க. சொத்துரிமையில் இப்போ சொல்கிறேன், அவங்க மனைவிக்கு முதல் பங்கு அவங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, அவங்க பிறந்த வீட்லேயும் இருக்குது. அவங்க பிறந்த வீட்லேயும் அவங்க பிறப்பாலேயே அவங்க வந்து ஒரு லீகல் கேர்ஸ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அந்த சொத்துலேயும் உரிமை இருக்குது, கணவனுடைய சொத்துலேயும் உரிமை இருக்குது. ஒரு வேளை ரெண்டு பக்கமுமே இல்லை, சொத்து இல்லை, ஒரு மாமனார் கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னா அவங்க பராமரிப்பு தொகை கண்டிப்பாக கேட்கலாம். அதுலேயும் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அது மாமனாருக்கு பூர்வீக சொத்தாக இருக்கணும். அவருடைய சுய சம்பாத்தியத்தில் போய் கேட்க முடியாது. கேட்டால் வந்து அது சுய சம்பாத்தியம் நாங்கள் யாருக்கு வேணாலும் எழுதி வைப்போம் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க இல்லையா. அப்படி எழுதி வைக்கும்போது அந்த பெண் பாதிக்கப்படுறாள். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய சுய சம்பாத்தியம் 3 குழந்தை இருக்கிறதுல 1 குழந்தைக்கு கொடுப்பாங்க, மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த யாருக்கு அந்த சொத்து போயிருக்குதோ அவங்கக்கிட்ட கேட்கலாம், ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்பி முறையாக கேட்கலாம். கேட்டு பரஸ்பர

0: அப்புறமா வந்து அவங்க இவங்களை பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்லை. அப்படி பாதுகாக்கலை என்ற பட்சத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேஸ் ஜெயிக்கும். நான் 100% நான் வந்து கேரண்டி தரேன். கண்டிப்பாக அவங்களுக்காக தான் சட்டங்கள் வந்து கைம்பெண்களுக்கு நிறைய வழிவகை இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்துகிறாங்களா, எந்த வகையில் பயன்படுத்துகிறாங்க, ஏன் நான் ஒரு விடோ அப்படின்னு சொல்ல நீங்கள் ஏன் தயங்குறீங்க? இது வந்து நாமளாக உருவாக்கிக்கிறது கிடையாதே, இது வந்து இது ஒழுக்கம் கெட்ட செயல் கிடையாதே, இது இயற்கை, இயற்கையால் நடக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க. அதை வந்து யாரும் வந்து இவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல குழந்தைகள் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. நான் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைப்பேன், அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அம்மா கால் வேணும்ல, அவங்கள பார்த்துக்கிற ஒரு பராமரிப்பு கால் வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது நிறைய குழந்தைங்க வந்து, இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அது வந்து ஒரு மகன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். தனக்கு கல்யாணம் பண்ண உடனேயே, ஓ நம்ம அம்மா வந்து ஒரு 20 வருஷமாக கணவன் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்றது அப்போ அந்த பையனுக்கு புரிஞ்சு, அந்த பையன் வந்து அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்புறம் இந்த டிவி ஷோவில எல்லாம் பார்க்குறோம், 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் எங்களுக்கு ஒரு பரஸ்பர ஒரு நண்பர்கள் மாதிரி எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பரவலாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த வயசுக்கு அப்புறம் உங்களுக்குலாம் கல்யாணம் வேணுமா? தயவு செய்து சமுதாயம் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அது அவங்கவுங்க விருப்பப்படி விடுங்க. அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். எல்லா பெண்களுமே வந்து ரொம்ப புத்திசாலிகள், அவங்க வந்து தைரியசாலிகள். இந்த தைரியத்தோடைய இந்த சர்வதேச விதவைகள் தினம் வந்து எப்படி அனுசரிக்கணும் அப்படின்றத பார்த்து விழிப்புணர்வோடு அவங்களுடைய பாதுகாப்பு வளையத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு பாதுகாப்பு வளையம் இருக்குது, சட்டப்படி அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன்.
1: அதாவது சர்வதேச இந்த விதவைகள் தினம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு விழிப்புணர்வு தினம்தான். ஏன்னா நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்றதுக்காக உடஞ்சி போயிடக்கூடாது. நமக்கான என்னென்ன வாய்ப்புகள் நம்ம முன்னாடி இருக்குது, அது சட்ட ரீதியான வாய்ப்புகளாக இருக்கலாம், இல்லை தனி மனித மேம்பாடாக இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வழக்கறிஞர் அவர்கள் ரொம்ப அழகாக நமக்காக எடுத்துரைத்தாங்க. நிறைய வாய்ப்புகள் நம்ம முன்னாடி இருக்குது, அதை பிடிச்சிட்டு நம்மளும் தைரியமாக முன்னேறி போகணும் அப்படின்றதுக்கான ஒரு உந்துதலாக தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. நிலையத்திற்கு வருகை புரிந்து இவ்வளோ கருத்துக்களையும் கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக, அதே சமயம் ரொம்ப விளக்கமாக எங்களுக்காக பதிலளித்திருங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: இந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து சலுகை கிடையாது, உங்களுடைய உரிமை. அதை மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க இந்த நாளில். நன்றி, வணக்கம்.
2: நேரம் 12:37. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது நம்பிக்கையின் சிறகுகள் நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் நம்முடன் உரையாடினார் வழக்கறிஞர் ராதா அவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர் பரிமலா தேவி அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை.

0: மற்றும் ராமேஸ்வரம்பன் வலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார்.

பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு JD Vance அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலோச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர்.
மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்

0: குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை

0: நேரம் 12:55. முடிவருகிறது சிநேகிருதி.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है, हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்கவிருக்கிறோம் வசந்த கானங்கள். காலத்தை வென்ற காவியங்களின் காவிய தொகுப்பாக கேட்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் பாடல் தொகுப்புடன் நான் சூர்யா. இன்றைக்கு நிகழ்ச்சியில் தனது தனித்துவமான குரல், நகைச்சுவை மற்றும் அசத்தலான பாடல்கள் மூலம் அழியாத முத்திரை படித்த சந்திரபாபு அவர்களின் குரல் வண்ணத்தில் வெளிவந்த பாடல்களை கேட்க ரசிக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மரகதம் படத்திலிருந்து

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மணமகன் தேவைப்படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
0: நேரம் 1:08. தொடர்வது ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து பாடல்.

ஜிகு ஜிகு ஹை ஜிகு ஜிகு ஹை ஜிகு ஜிகு.

0: கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே குருவி பிடிக்க போனேன், அங்கு அலாபட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தான். நான் கோலாலம்பூர் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே குருவி பிடிக்க போனேன், அங்கு அலாபட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. இந்த ஆளை கண்டதும் வேறிச்சா, அவன் அழக காட்டி முழிச்சா.
1: அப்படி முறைச்சா இப்படி சிரிச்சேன், அப்புறம் நெளிச்சா நானும் கெடிச்சேன். அந்த அம்மா கண்ணு பும்மாளாகி ஐயா கூட

0: நேரம் 1:16. நேயர்கள் இதுவரை கேட்டது காத்தவராயன் படத்திலிருந்து பாடல்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 1:17. இதை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த காணங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக புதையல் படத்திலிருந்து

நேரம் 1:24. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அடுத்த பாடலாக கவலை இல்லாத மனிதன் படத்திலிருந்து.

வைபவம் மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் காதலுக்கு ஜாதி இல்லை பேதம் இல்லை எதுவும் இல்லை கருப்பு இல்லை சகப்பு இல்லை

டிக்காடோ கட்டின ராஜா ஹனிமூன் போட கிருத்துக்கு தகின்னுக்கு தா கிருத்துக்கு தகின்னுக்கு தா ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஹே வீட்டின் விளக்கு வாய்த்தாள் உனக்கு வீடு கூட்டி வைத்த கல்யாணம் தளக்கின கல்யாணம் சதிகின்னத்தவும் கல்யாணம் உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: நேரம் 1:33. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த காலங்கள். கடைசியாக ஒழித்த பாடல் பின்படத்திலிருந்து இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக.

கைதேடை கண்ணிறைந்த பெண்டாட்டிய கைதேன்னு சொன்னாங்க முன்னாலே நின்ன.

நேரம் 1:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் வசந்த கானங்கள். அடுத்த பாடல் இதோ.

கண்ட மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி

மனம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை.

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி.

நேரம் 1:43. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு மகிழ்ந்தும் வசந்த காலங்கள். இதுவரை உங்களுடன் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருந்தது நான் சூர்யா.

வணக்கம், நான் பின்னடி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

0: ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேகா அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேகா அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிபணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இருமொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது, லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது, முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும், அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும், அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300 மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகை

0: அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாவேக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான nefex.in ஐ துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கி உள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேர், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில் வைத்து கழுதை புலி உண்ண தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதை புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் 2வது 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன்

0: நேரம் 2 மணி. இதுவரை கேட்டோம் மெல்லிசை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15.
0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது தெம்மாங்கு பாடல்கள். கிராமத்து வாசனையோட மனதிற்கு இதம் தரும் பாடல்களை இந்த மதிய நேரத்துல கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களோட உங்களோட ரசிக்க நானும் ஜானகி. இதோ முதல் பாடல் கேட்டு வந்துடலாமா? வீர தாலாட்டு திரைப்படத்திலிருந்து கேட்டு நேர்ந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் பகல் 2:21. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, மஜா திரைப்படத்திலிருந்து.

மனதிற்கு உற்சாகம் தரும் பாடல்களை கற்றலைகள்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தெமாங்கு பாடல்கள் 2:26 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

தேன் போன்ற இனிமையான பாங்குடைய பாடல்களாக வலம் வரும் நிகழ்ச்சி தெம்மாங்கு பாடல்கள். நேயர்களுக்காக சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் பகல் 2:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கிராமத்து வாசனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெம்மாங்கு பாடல்கள். வரும் பாடல் எட்டுப்பட்டி ராசா, திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகியின் குரலில்.

மனம் விரும்பும் பாடல்களை தேமாங்க பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 2:47 இது தேமாங்க பாடல்கள் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

0: செடுத்து போன வரா தொட்டதுனால ஏதோ அறிந்தா.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: பாடல்கள் கேட்டு இருக்கீங்க. இதைத் தொடர்ந்து இன்று பகல் 3 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 3:30 மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைக்க வரும் மெல்ல வரும் பாட்டை கேட்டு ரசிக்கலாம். அதைத் தொடர்ந்து மாலை 4:02 உற்சாகமான அதிரடியான ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் என்ன விளையாட்டு விளையாட போறாங்க, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா நேயர்கள் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கான எங்கள் அறிமுகங்கள் 25:30, 170 மற்ற அனைத்து நேயர்களும் வாங்க 25:30, 171 0452 என்ற மதுரை முன்னணி போடு இன்று மாலை 4:02 ஆட்டக்களம் விளையாடலாம்.
3: வண்டி வருகுதுல வளம் வளைஞ்சு வளவில் தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுகிறேன். எல்லாம் பேரம் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: இதுவரை தெம்மாங்கு பாடல்கள் கேட்டு ஸ்தானித்த நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்வது வானிலை இருக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
4: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 37.8 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது.

0: இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இது நாளை மற்றும் வரும் 26ஆம் தேதி வரையான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 26 முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். ஊத்துக்கோட்டையில் 17 டிகிரி சென்டிமீட்டரும், பெருங்கலத்தூரில் 6 சென்டிமீட்டரும், கண்டிகை திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டரும், ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, வலங்கை மான் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கேசிஎஸ் மில் 2 கச்சிராயப்பாளையத்தில் 4 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை, குறுங்குளம், வல்லம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருமயம், கவுண்டபாளையம் ஆகிய இடங்களில் சேது பாஸ்கர் அணை மற்றும் மானாமதுரை, சாம்ராஜ் எஸ்டேட், அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு, சின்னக்கல்லாறு, காரைக்குடி, மஞ்சளார் அணை, பேச்சிப்பாறை அணை, வாழ்பாறை, சோலையூர், சிவகங்கை மற்றும் வாழைப்பாடி, புத்தன் அணை, கொடைக்கானல் போட் கிளப் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கு நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம்
1: வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது NCERT விளம்பரதாரர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது

0: பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் மாலை 3:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெச்சில் இனி கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. இசை என்பது மனதின் மொழி. வார்த்தைகளில் சொல்ல முடியாத உணர்வுகளை மென்மையான மனசுக்குள் இனிமையாய் கொண்டு வரும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது சங்கீதா. காதல் மனசுல முதன்முறையா பூக்குற போது அதை வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு இனிய உணர்வு ஏற்படும். அந்த அழகை இசையாக கொண்டு வரும் முதல் பாடலாக காற்றலைகளில்

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் மாலை 3:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெச்எல் கேட்டுட்டு இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. காதலுடன் சேர்ந்து பல கனவுகளும் ஆசைகளும் மனதில் மலரத் தொடங்கும். அப்படிப்பட்ட மென்மையான இசையை சொல்லும் பாடல் காக்க காக்க படத்திலிருந்து.

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. காதலில் மகிழ்ச்சியும் இருக்கும், சில நேரங்களில் ஏக்கமும் இருக்கும். அந்த இரு உணர்வையும் அழகாக சொல்லும் பாடல் தொட்டிஜெயா படத்திலிருந்து ஒலிக்கும் நேரம் 3:45.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்செல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நாம் நேசிக்கிற ஒருவரின் சிரிப்பை பார்த்தா அந்த நாளே அழகாகிடும். அந்த மகிழ்ச்சியை இனிமையான இசையோடு சொல்லும் அடுத்த பாடல் ஒலிக்கும், கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி. இசையால் இணைந்த பாடல்கள் உங்கள் செவிக்கும் மனதிற்கும் பிடிச்சிருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இசைத்தொகுப்பில் இணையலாம் என நன்றி கூறி விடைபெறுகிறேன். சங்கீதா. இனி தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார்.

அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. நேர்களில் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன்கோ. சரி சரி, வசந்தன்கோ
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்தன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
5: நினைக்கிறேன் அதாவது மனுஷ முகத்தோட 9 அடிப்படை உணர்வுகள், அதைதான் நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, சாந்தம், இப்படின்னு 9 வகையான உணர்வுகள் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம நேயர்கள் கொண்டு வந்து எந்தெந்த ரசத்தை எதெல்லாம் இறக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்களை ஒருமுறை சொல்லிடலாமா? 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு
6: நேயர்கள் யோசிப்பாங்க, இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, யார் யார் கூட தான் விளையாட போறோம் அப்படின்னு கேட்கறதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நேயர்கள் கூட விளையாட இணைஞ்சிருக்குது
5: நான் சுபத்ரா தேவி,
6: அஜிதா மற்றும்
7: புகழேந்தி.
6: ஆமாங்க, நவரசா, அதாவது நாங்கள் உங்களுக்காக ஒரு டயலாக் கட் ப்ளே பண்ணுவோம். அந்த டயலாகை நாங்கள் என்ன ரசம், அதாவது என்ன எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறோமோ, என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோமோ, அதுபடி நீங்கள் நடித்து காட்டணும். நடித்து காட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி அடுத்த நேரம் சந்திக்க போயிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பேசுறத நிப்பாட்டிட்டு அடுத்து வந்து நேர்களை சந்திச்சிடலாம். இணைப்பில் நேர் காத்துட்டே இருக்காங்க, யார் எங்கேருந்து கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் காசிமாயன் குடித்துறை.
6: ஐயா வணக்கம், ரெடியா இருக்கீங்களா? என்ன கேம்னு கேட்டிங்களா?
8: இப்பதான் சொன்னீங்க.
5: ஆ சொல்லிட்டோம். சரி, உங்களுக்கான ரசம் என்ன அப்படிங்கறத நாங்க சொல்றோம். அந்த டயலாக் அதுக்கு முன்னாடி கேட்றீங்க சரிங்களா?
9: டேய் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா.
5: சரி, இந்த டயலாக் எப்படி சொல்ல சொல்லலாம் அந்த நேயர?
9: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா.
1: ஐயா வணக்கம். ஐயா
8: வணக்கம். வணக்கம்.
1: கேட்டீங்களா?
8: அதான் கொஞ்சம் இரசலா இருக்கு.

0: வழிவிட முடியும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேரை சந்திப்பது கேட்டு விடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்
8: நேரில் எழுந்திருப்பது ஆட்டக்கலம்.
9: நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம் நவரசா. நவரசா விளையாட இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
10: அதாவது நேருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடலாம். நாங்க கொடுக்குற டயலாக வந்து கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க சரிங்களா? பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன உணர்வு சொல்றோமோ, என்ன ரசத்துல நடிக்க சொல்றோமோ அந்த மாதிரி நடிச்சு காட்டுங்களேன். இப்ப நடிச்சு காட்டுறதுக்காக நம்ம கூட இனிப்பில் ஒரு நேர் காத்துட்டே இருக்காங்க. வருக வணக்கம்.
11: வணக்கம்.
9: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
11: அழகர்
9: ஐயா, உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா? இது உங்களுக்கான ஒலி கீற்று.
12: நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா எடுத்து அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி.
9: டயலாக் கேட்டீங்களா?
11: கேட்டேங்கம்மா. கொஞ்சம் புரியாம இருக்கு. கொஞ்சம் அத்தா போடுங்கம்மா.
8: ஐயா இன்னொரு முறை பிளே பண்ணிடலாமா? ஒரு நேயருக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு சான்ஸ் தாங்க கொடுப்போம்.
11: சரிங்க.
12: நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வெச்சு அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி.
10: சரி ஐயா, இது வந்து ஒரு ரெண்டு வரி நீங்க சொன்னா கூட போதும். சிரிச்சுட்டே சொல்றீங்களா?
9: நவரசா விளையாட நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிப்பு தொட்டு
10: 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம்.
9: சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேயர் வந்துட்டாரு. வணக்கம்.
13: வணக்கம் மேடம்.
10: வணக்கம் சொல்றது யாருங்கய்யா?
13: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார்.
10: சிவகுமார் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
13: அறிமுகம்
8: பார்த்தாலே ரொம்ப தைரியம் தெரியுது. வெற்றி பெற்றுவார் நான் நினைக்கிறேன்.
10: கண்டிப்பா வெற்றி பெற்றுவாங்க நினைக்கிறேன். சரி, அதுக்கு
13: முன்னாடி
14: கொடுத்துடலாமா? சொல்றா கோச்சினியா?
15: என்ன போதுங்க
14: கோச்சு கோச்சு
15: அசிங்கப்பட்டான் ஆட்டோ.
9: இந்த டயலாக் இருக்கு இல்லையா?
13: ஆமா.
9: இத வந்து ஒரு ஃபன்னியான டயலாக். இத வந்து நீங்க ரொம்ப சீரியஸா பேசி காட்டணும்.
13: என்ன மச்சான் கோச்சிக்கிட்டியா? என்ன மச்சான் கோச்சிக்கிட்டியா?
9: கோவமே வரலங்கய்யா, கோவம் வராது உங்களுக்கு.
10: ஐயா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு உதவி செய்யணுமே, உங்களோட வானொலி ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
8: இல்ல அவர் டயலாக்க தான் ரெண்டு தடவை சொல்றாருன்னு நினைக்கிறேன்.
10: இல்ல வானொலியோட ஒலி அளவு இங்க கேக்குதே, அதான்
13: கேட்டேன்.
10: நன்றிங்க நன்றிங்க. சரி இப்ப சொல்லுங்க.
13: என்ன மச்சான் உனக்கு கோபமா இருக்கிறியா?
10: இல்ல இல்ல சொல்லுங்க.
13: இன்னொரு வாட்டி அந்த டயலாக்க போடுங்க, மறந்துட்டான் அதுக்குள்ள.
14: என்ன மச்சான் கோச்சினியா? சொல்றா கோச்சினியா?
15: என்ன போதுங்க
14: கோச்சு கோச்சு
15: அசிங்கப்பட்டான் ஆட்டோ.
13: என்ன மச்சான் கோச்சிக்கிட்டியாப்பா? என்ன இன்னும் என்ன பண்ணான் கோச்சிக்கிட்டியா?
15: ஆமா இவர் பேசி அனுப்பிச்ச வேண்டியதான்.
9: அனுப்ப வேணா, அவர் நல்லாவே முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக வணக்கம். வணக்கம். இணைப்பில் என்னை காத்திருக்கும் நேரம் நீங்க இணைந்திருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை.

0: பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வணக்கம், யாரங்க வந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
2: அம்மா டயலாக் ப்ளே பண்ணிடலாமா?
1: எனக்கு குட்டியான ஈஸியான டயலாக கொடுங்க சார்.
0: சரிங்கயா, சரிங்க சரிங்க, உங்களுக்கான டயலாக் இதோ.
3: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
0: சரி சந்திரசேகர் ஐயா, இத வந்து கொஞ்சம் அழுகிற துணையில வந்து நீங்க பேசணும்.
4: இது ஒரு வீரமான டயலாக் இல்லையா?
1: ஆமா,
0: இத வந்து அழுகிற துணையில நீங்க பேசி காட்டுங்க.
1: ரொம்ப இன்னொரு வாட்டி போடுங்க,
0: இன்னொரு வாட்டி. இதோ உங்களுக்காக.
3: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
0: கேட்டிங்களா? பேசலாமா?
1: முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னாரு. முதல் வரி சுத்தமா கேக்கல, பயங்கரமா எதிரொலிக்குது. என்னது சொன்னாரு?
0: எதிரொலிக்குதுன்னா நீங்க வந்து வானொலியோட ஒலி அளவை இன்னும் கம்மி பண்ணீங்கன்னா கேட்டிருக்கோம்.
1: இல்ல மேம், நான் போன்ல தான் கேக்குறேன், ஆப்ல ஒரு 2 நிமிஷம் அப்புறமா தான் வரும்.
0: அப்படிதான்
1: போன்ல பயங்கரமா எதிரொலிக்குது.
4: அந்த கேட்ட வரிய மட்டுமாவது முயற்சி பண்ணி காட்டுங்க சரிங்களா?
1: சரி, நான் எனக்கு தெரியறத பேசுறேன் மேம்.
0: பேசுங்க, முயற்சி பண்ணுங்க.
1: நான் முடிஞ்ச
0: முடிஞ்ச
1: முடிஞ்சா நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லதுதான் செய்வேன், முடியலன்னா நான் முடிஞ்சதே செய்வேன்.
4: இது என்ன டயலாக் அப்படிங்கிறது?
0: ரொம்ப அருமையாவே முயற்சி பண்ணீங்க, பரவாயில்ல. நீங்க வந்து கரெக்டா சொன்னாலும் நாங்க சொன்ன ரசத்துல வந்து அழகா சொல்லி இந்த நவரசா கேம்ல வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லி இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால் கேட்டு விடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: நேரம் மாலை 4:15. நேர்கள் இருந்திருப்பது ஆட்டக்கலம் மின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ. சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
10: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
9: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
11: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
12: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம், ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
13: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
12: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 July 16 வரை மட்டுமே.
13: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: 4:20 இணைந்திருக்கிறோம். ஆட்டக்களம், இன்றைய ஆட்டக்களத்தில் விளையாடிட்டு இருக்கோம்.
1: நவரசத்தையும் கொண்டு வந்து இப்ப காற்றலைகள்ல இறக்குறீங்க சரிங்களா. இப்போ அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக என்ன காத்துட்டு இருக்க நேயர்.
0: ஆமாங்க, ரெண்டு பேருமே இருக்கோம். அஜிதா, சுபத்ரா, புகழேந்தி, மூணு பேர் இருக்கோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அஜிதா, அஜித்ரா, சுபத்ரா, புகழேந்தி, அந்த மூவருக்கும் இந்த மாலை இனிய தமிழ் வணக்கங்கள். எங்கள் ஆட்டக்களம் சார்பாக அன்பு வணக்கத்தையும் மாலை வணக்கம் தெரியுது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சாமிநாதன்.
3: மாலை வணக்கம் ஐயா, உங்க எனர்ஜிட்டிக்கே எங்களுக்கு நிறைய பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு.
0: என்ன டயலாக் ப்ளே பண்றதுன்னு தேடி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இது உங்களுக்கான டயலாக்.
4: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும், இடிபடாத வரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன
0: கேட்டீங்களா?
4: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும், இடிபடாத வரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன
1: புரிஞ்சிருச்சா?
2: நான் புரிஞ்சிட்டேன். போடாத விரலோ நிகழோ
0: காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அதற்கு முன்னாடி உங்க பேர் சொல்றதுக்கு முன்னாடி உங்க வானொலியோட ஒளி அளவை கம்மி பண்ணிக்கோங்க.

0: ரேடியோவே ஆஃப் பண்ணிட்டீங்களா?
1: உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: அஜிதா மேடம், சுபத்ரா மேடம், புகழஞ்சி சார், மூவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: மாலை வணக்கம். மாலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்களா?
2: நவரத்தா.
0: உங்களுக்கான டயலாக் கேட்டுறீங்களா?
2: கேக்குறேன், ஷார்ட்டா போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, சரிங்களா?
3: ஏழாவது பாஸ்
0: மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக.
3: ஏழாவது பாஸ் அடே வண்டூர் தாந்தரையா, நான் எஸ்எஸ்எல்சி தான். எஸ்எஸ்எல்சி ஃபெயில் நான் ஏழாவது பாஸ் அடே பச்சை குடிங்க, நான் எஸ்எஸ்எல்சி தான். நான் ஏழாவது பாஸ்ங்க, நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா?
0: பேசி
1: காட்டணும்.
0: கடைசியா வந்து சொல்லுவாங்கல்ல, பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா, அத வந்து நீங்க கோபால் அந்த எமோஷன்ல சொல்லுங்க.
2: பாசு பெருசா ஃபெயில் பெருசா?
0: அத கோபால் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க.
2: கோபால் அம்மா, பாசு பெருசா, பாசு பெருசா, ஃபெயில் பெருசா?
4: என்ன சொல்ல போற?
0: சூப்பரா சொல்லிட்டீங்க. என்ன சொல்ல போறீங்கன்றப்ப அதே நாங்க கொடுத்த ரசத்தை வந்து கரெக்டா கேட்ச் பண்ணி வெற்றியும் பெற்றுட்டீங்கன்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியில் நீ காத்திருக்கும் அடுத்த நேர சந்திச்சலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
5: வணக்கம்.
0: வணக்கம். யா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஒரே டம டமன் சத்தம் மட்டும் தான் கேக்குது. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: இப்ப ரெடி ஆயிடுச்சுமா?
0: இப்ப ரெடி ஆயிட்டீங்க. சரி சொல்லுங்க, இப்பயாவது சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லுங்க.
5: இந்திய வானொலிக்கு விராட்டுப்பத்து பாண்டியராஜன். மாலை நேரம் வணக்கம்மா.
0: மாலை வணக்கம். யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: ஆமாமா, நவராசா கேட்டுருக்கேம்மா.
0: சரி, உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா?
5: ஆ, கொடுங்கம்மா, எளிமையா கொடுங்கம்மா.
0: கண்டிப்பாங்க ஐயா.
6: இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலியும் சுவாசிப்போம்.
0: இது வந்து ஒரு மென்மையா பேசியிருக்காங்க இல்லையா?
5: ஆமாய்யா.
0: இத வந்து நம்ம பக்கா மதுரை பாஷையில பேசினா எப்படி பேசுறது? அப்படி பேசி காட்டுங்க.
5: நோர்கா போடுங்கம்மா, நோர்கா.
6: இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலியும் சுவாசிப்போம்.
0: கேட்டீங்களா?
5: இதயங்களே, ஜாதி மதம் காட்சி காணும் பொழுது
0: நீங்க வந்து அதே ஃபீல்ல இருந்து வெளியே வராம இது பண்றீங்க. இத வந்து நம்ம மதுரை பாஷையில பேசினா எப்படி பேசுவோம்? மதுரைக்குனே ஒரு துணி இருக்கு இல்லையா, மதுரை தமிழ், அந்த மதுரை தமிழ்ல பேசி
5: காட்டுங்க. ஜாதி மதம் காட்சி காணும்
0: வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
7: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரம், முகமது இக்பால். நலமா இருக்கலாம் சகோதரி?
0: எல்லோரும் நலமா இருக்கோம். கேட்டு நிகழ்ச்சிய
7: ஒன்பது
0: ரசங்கள் இருக்கு இல்லையா? நாங்க வந்து ஒரு டயலாக் கிளிப் வந்து பிளே பண்ணுவோம், சரிங்களா? அத கேட்டுட்டு நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நாங்க எந்த ரசத்துல நடிக்க சொல்றோமோ அந்த மாதிரி நடிச்சு காட்டுங்க.
1: உங்களின் சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரி ஆகிவிடும் போல இருக்கலாம்.

0: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை இருக்கு.
2: கேட்டீங்களா?
3: கேட்டீங்களா?
2: இது வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கு இல்லையா இந்த டயலாக். இந்த படம் பாத்திருப்பீங்க, இந்த திரைப்படம் எந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த காட்சி வரும்ன்றதும் தெரியும்.
3: என்ன படம் அது?
4: படம் பேர்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், படம் பேர் சொல்ற இதெல்லாம் நீங்க நடிச்சு காட்டுங்க சரிங்களா. டயலாக் இன்னொரு முறை கேக்குறீங்களா?
0: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை இருக்கு.
2: கேட்டீங்களா? இது வந்து என்ன ரசத்துல சொல்லலாம் நீங்க சொல்லுங்க.
4: கோபமா சொல்றீங்களா?
3: எமக்கு
4: வாய்த்த அடிமைகள் அப்படின்னு
2: சொன்னாங்கல்ல,
3: முதல் நேரம்
2: ரொம்பவே அருமையாவே முயற்சி பண்ணி வெற்றி பெற்றுட்டீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டகலம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: நேரம் மாலை 4:29. நேர்கள் இணைந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ தட்ஸ் ரைட்.
9: ஏய் நினைச்சுமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் காஹுக்கும் அர்த்தமாயிருந்தார் ராஜா.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருப்பது ஆட்டக்கலம்.
5: நவரசா நவரசா நவரசா நவரசா
0: அற்புதமாயிருந்தா ராஜா.
6: நேயர்கள் எல்லாருமே சூப்பரா இன்னைக்கு ஆட்டக்களத்துல நவரசா விளையாடிட்டே இருக்காங்க.
7: நேரம் 4:34 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்ப சுறுசுறுப்பா விறுவிறுப்பா, அதாவது 4 எப்படா ஆகும் அப்படின்னு நம்ம நேயர்கள் உற்சாகமா காத்துட்டே இருக்க ஆரம்பிச்சாங்க. 4:02 ஒளிபரப்பாகக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நம்மளும் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா காத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்ப இணைப்புல காத்திருக்கும் அடுத்த நேயர்.
6: வணக்கம், எதிரொலியோட வந்திருப்பது யாரு?
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம் யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: நான் மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
7: உக்கிரபாண்டியன் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
8: கேட்டுட்டு இருக்கேன், கேட்டுட்டு
4: ஐயா. உங்களுக்கு நான் டயலாக் ப்ளே பண்ணிடலாமா?
8: ப்ளே பண்ணுங்க.
9: உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்ல உனக்கு ஏத்த மாதிரி யாராவது சாதாரண பொண்ணை பார்த்து நீ வேணா லவ் பண்ணிக்கோ.
10: வெயிட் பண்றேங்க.
9: ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் பணக்காரி ஆனாலும் உங்ககிட்ட எப்பவும் போலதான் பழகுவேன்.
10: இது வேறையா?
11: பார்த்து பழகிய நான்கு தினங்களில் நடைமுறை.
7: ஐயா டயலாக் கேட்டீங்களா?
8: கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏதாவது ஒரு ஆண்கள் ஒரு வீரமான வசனம் அல்லது ஒரு சோகமான வசனத்தை பேசினா அதை கம்பீரமா மாத்தி நம்ம பேசலாம். இப்படி பேசினா நம்ம
6: நம்மளுக்கு வந்து நவரசத்துல 9 ரசம் இருக்கு இல்லையா? இப்ப இதே
8: சரிதான் மேடம், இப்படி கலந்து கலந்து மியூசிக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டா இது ஒண்ணு கதைக்காகாது. நன்றி, வணக்கம்.
6: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர் யாருங்கன்னு கேட்கலாம். மேலும் 4:36 விளையாடிருக்கோம் ஆட்டக்களத்தில் நவரசா
7: நவரசா அப்படின்னு நாங்க பேசுறது எங்களுக்கே திருப்பி கேக்குது. வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் யா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தாலுகால இருந்து பாம்பல் இருந்து பேசுறேன். லம்புகுமார்.
6: பேர் ஒரு முறை திருப்பி சொல்லலாமா?
7: உங்க பேரு மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கய்யா.
8: ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தாலுகா பாம்பல்ல இருந்து லம்புகுமார் பேசுறேன்.
7: இப்பதான் முதன்முறையா பேசுறீங்களா நிகழ்ச்சியில? கேட்டிங்களா?
8: சரியா, அது ஒண்ணு புரியலையே. திரும்ப சொல்லு, திரும்ப போடுங்க.
12: ஹாய் சலோ, ஐ லவ் யூ. ஏய் என்னடா பாக்குறங்க, ஏன் பாக்குற? அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. போ போ போ போ போ போ போ, தூக்குங்கடா வர, தூக்குங்க. போ போ போ.
8: ஏய் என்ன பாக்குறங்க? அப்படிலாம் பார்க்க கூடாது, போயிட்டே இருக்கணும். தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு, போயிட்டே இரு, போயிட்டே தூக்கிட்டே இரு.
7: அந்த டயலாக் கேட்டுட்டு அப்படியே சொல்லிட்டீங்க இல்லையா?
8: ஆச்சரியமா
7: அப்படி சொன்னா எப்படி இருக்கும்?

0: ஆச்சரியம் கலந்து அந்த மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொல்லி காட்டுங்க.
1: ஆச்சரியமாவா? ஏய், அந்த பொண்ண பார்க்கவே கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது, சூப்பரா தூக்கிட்டே இருக்க, போ போ போயிட்டேரு.
0: உங்க டயலாகையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூப்பரா சொல்லிட்டீங்க யா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க ஜெயஸ்ரீங்கன்னு சொல்லிட்டு இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
1: மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர் இருந்து ஈஸ்வர் லால் பேசுறேன்.
2: ஈஸ்வர் லால் ஐயா, எதிரொலியோட வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் வானொலியோட ஒலி அளவை குறைச்சு வச்சிருக்கீங்க இப்ப, சரியா? குறைச்சிட்டு இங்க பேசுங்க,
0: அப்பதான் நம்மளுக்கும் நல்லா இருக்கும், கேக்குற நேயர்களுக்கும் நல்லா இருக்கும், சரிங்களா?
3: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஐயா?
4: யாருனே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தும். இத நான் சொல்லல, பெரியவங்க சொல்லுது.
1: ஹலோ,
2: இத வந்து என்ன ரசத்துல செஞ்சு காட்டணும்? அவரு
0: பயம், பயத்துல செஞ்சு காட்டுங்க. பயந்துட்டே சொன்னா எப்படி இருக்கும்?
1: பயந்துகிட்டேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்காக இதோ டயலாக் மீண்டும் ஒரு முறை.
4: தெரிஞ்சவங்களுக்கு செய்யற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாத்தும். யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தும். இத நான் சொல்லல, பெரியவங்க சொன்னது.
0: இத சாந்தமா சொல்றாங்க இல்லையா? நீங்க பயந்துட்டே சொல்லுங்க.
1: இணைப்பில்
0: வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:40 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆட்டக்களத்தோட களம் என்ன அப்படின்னா, நவரசா தான் விளையாடிட்டே இருக்கும்.
2: இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர்.
5: நிறைய கொடுப்பான்.
0: சரி, இது சிரிச்சுட்டே சொல்றீங்களா?
6: மாணிக் பாஷாடா, நல்லவங்களுக்கு கை விட்டுருவான் ஆண்டவே, ஆனா கெட்டவங்களுக்கு
0: சிரிக்கணும். இன்னும் சிரிக்கணும் இடையில இடையில, அந்த மாதிரி சொல்லுங்க. ஃபுல்லா மகிழ்ச்சியா இன்னுமே.
6: பாஷாடா, மாணிக் பாஷாடா,
0: ஆஹா ஆஹா, சூப்பர்.
6: நல்லவங்களுக்கு, ஏ நல்லவங்களுக்கு கை கை விட்டுருவான்டா. ஆனா
0: சொல்லுங்க யா, அழகா சொல்றீங்க, சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க.
2: இணையிலிருந்து விடுபட்டு நினைக்கிறேன். இணைப்பில் இணைய காத்திருக்குமா அடுத்த நேயர்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உஷாராணியம்மா, உங்களோட வானொலி ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சுக்கிறீங்களா?
7: குறைச்சிட்டீங்களா?
0: நன்றிங்கம்மா, நல்லது. சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா? உங்களுக்கான டயலாக் இதோ. சரிங்களா?
8: தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசிட் ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும், பெட்ரோல்

0: ஊத்துனா இப்படிதான்டா பக்கு நெறியும். 10 லிட்டர்
1: அம்மா கேட்டீங்களா? சரி, இதை எப்படி நடிச்சு காட்ட போறீங்க இப்போ?
2: அழகா
1: முயற்சி பண்றீங்க, சொல்லுங்கம்மா. என்னாச்சு?
2: மனன ஊத்துனா பக்குன்னு எரியும், டீசல் ஊத்துனா
1: அப்படி அமைதியா
2: அப்புன்னு எரியும்.
3: பாதி பேசிட்டீங்க.
2: மனன ஊத்துனா அடுத்து டீசல் ஊத்துனா
3: மனநிலே இருக்காதீங்க, அதுக்கு அடுத்து வாங்க.
2: விளக்கெண்ணு ஊத்துனா
4: வெளிச்சமா எரியும்.
3: என்ன விளக்கெண்ணு ஒவ்வொரு எண்ணெய்க்கு இடையில ஒரு கேப் விட்டுறீங்களே.
2: தேங்காய் ஊத்துனா
4: ஒளி அளவு மட்டும் குறைக்காம இருக்காங்க இன்ன வரைக்கும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர். நேரம் 4:44 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஆட்டக்களம்.
1: ஆட்டக்களத்தோட இணைக்கோட களம் நவரசா தான் விளையாடிட்டே இருக்கோம். அடுத்ததா இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்றது யாருமா?
4: அதாவது இருங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வர்ற நேர்ல எல்லாம் என்ன, ஏன் இப்படி ஆயிட்டீங்க?
1: குறிக்கோளோட
4: குறிக்கோளோட வந்து வானொலி ஒலி அளவு வந்து அதிகமா வச்சுட்டு வருவேன் அப்படின்னு வந்திருக்கீங்க.
5: உங்களுக்கான
4: பாவம் போல சொல்லணும். இந்த ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க சிக்கிக்கிட்டீங்க, அப்ப ஹாரன் இருந்தா அடிச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லணும்.
3: எனக்காக இவங்களுக்கு நவரசத்துல உன்னை மாத்தி சொல்லலாமா?
4: சொல்லுங்க. நீங்க குடுக்கிற ரசத்துல இப்ப அக்கா சூப்பரா செஞ்சு கட்டுவாங்க.
3: இல்ல, அதை நீங்களே சொல்லிருங்க.
4: அதான் நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க.
1: அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அந்த மாதிரியே பண்ணி காட்டுங்க.
4: இன்னுமே எதிரொலி கேட்டுட்டே இருக்கே. சொல்லுங்க.
1: மெதுவா
5: சொல்றேன்.
4: அருமையா முயற்சி பண்ணீங்க, ஆனா கடைசி வரைக்கும் வானொலியோட ஒலி அளவு மட்டும் கம்மி பண்ணவே இல்ல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணைவோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் விளையாடிட்டு இருக்கோம் நவரசா.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தோட இன்னைக்கு களம் என்னன்னு பார்த்தோம்னா
1: நவரசா நவரசா நவரசா நவரசா அற்புமைந்தா ராஜா.
2: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை எட்டிட்டோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நேரம் 4:52 ஆயிட்டு இருக்குங்க. 42 சொல்றதுதான் ஆசை, ஆனா பாத்தீங்கன்னா 52 ஆயிருச்சு. இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேர் வந்துட்டாங்க. யார் எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: மதுரை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் இருவருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் ஐயா.
0: உங்க வாய்ஸ கேட்டா எங்களுக்கே எனர்ஜியா இருக்கு.
3: ஏ இங்கு நான் தான் கிங்கு குரு தங்கவேல் சாத்தூர் சத்ரபதி.
4: நிகழ்ச்சி
0: கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
3: உங்க வழிக்கே வாரேன். நவரசாவா போடுங்க.
0: உங்களுக்கான டயலாக் பிளே பண்ணிடலாமா?

0: நீங்களே ஒரு 10 டயலாக் சொல்லிட்டீங்க அப்படினே சொல்லலாம். இது உங்களுக்கான ஒலி கீற்று.
1: இப்போ கூட சொல்றேன், என் உயிரை கேட்டா கூட தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன். உயிரை கேட்டா பரவாயில்லையே, உள்ளத்தை கேட்டா
2: கேட்டா
1: இருந்தா தானே கொடுக்கறது.
2: கேட்டீங்களா?
0: இத நான் சந்தோஷமா சொல்லணும்.
2: ஆமா, கரெக்ட். அதான் நாங்க சொல்லவே வேணாம். அதான் சொல்றோம்ல, அறிமுகமான நேயர்கள் வந்து அவங்களே வந்து பிடிச்சு நாங்க இந்த ரசம் தான் கேட்போம்னு எதிர்பார்த்து சொல்லிருங்க. அதே மாதிரி வாங்க சொல்லிருங்க.
0: என் உயிரை கோட்டா கூட, என் உயிரை கேட்டா கூட நான் மதுரை பண்பதற்காக சந்தோஷமா குடிக்க தயாரா இருக்கிறேன்.
3: ஐயா ரஜினிகாந்த் ஃபேனா?
0: நீங்க உங்க போட்ட ரஜினிகாந்த் டைலாக் தான் பெரும்பாலும் பேசுவேன்.
2: அருமையா வெற்றி பெற்றான் சொல்லி அடுத்த நேர சஞ்சலாம் வருக. வணக்கம்.
4: ஐயா
5: மாலை வணக்கம் சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இல்லீங்களா? சரி, உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா?
3: ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
4: இல்ல, கொஞ்சம் ஈஸியான டயலாகா போடுங்கன்னு சொன்னேன், வேற
3: ஒண்ணு. கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா தான் ப்ளே பண்ணுவோம்.
6: நீங்க ஷாருக் கான் சல்மான் கான் ரேஞ்சுக்கு கனவு காண்றீங்க. ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி அழகா இருக்கிற பசங்க 2% தான் இருக்காங்க. மீதி என்ன மாதிரி பசங்க 98% இருக்கும்.
2: கேட்டிங்களா?
4: கோபமா சொல்லிரட்டுமா?
2: ஆ சொல்லிருங்க, கேட்டுருவோம்.
5: விருப்பப்பட்டு கேக்குறீங்க, சொல்லிருங்க.
4: எல்லா பெண்களுமே ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி எதிர்பார்க்கிறீங்க.
6: நீங்க ஷாருக் கான் சல்மான் கான் ரேஞ்சுக்கு கனவு காண்றீங்க. ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி அழகா இருக்கிற பசங்க 2% தான் இருக்காங்க. மீதி என்ன மாதிரி பசங்க 98% இருக்கும்.
2: சொல்லிருங்க.
4: எல்லா பெண்களும் ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி தான் எதிர்பார்க்கறீங்க. சிரிச்சுக்கிட்டு தான் மேடம்.
2: இந்த சிரிப்பு வரலையாப்பா, இந்த சிரிப்போட பேசிருங்க.
4: எல்லா பெண்களுமே ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி தான் எதிர்பார்க்கறீங்க. ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. 2% தான் இருக்கிறாங்க.
5: சரி சரி சொல்லுங்க.
4: பாக்கி 98% என்னைய மாதிரி தான் இருக்கிறாங்க.
3: வாழ்த்துக்கள்.
2: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதாவது நேரம் 4:55 ஆயிருச்சு. இன்னும் ஒரே ஒரு நேயர் சந்திச்சலாம் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: சரிங்கம்மா,
5: உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா?
7: உங்க கூட சிரிச்சு பேசணும்
8: சண்டை போடணும், உங்க தோள்ள சாஞ்சி ஆடணும். இன்னைக்கு மாதிரி எப்பவுமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும்.
2: கேட்டீங்களா? அழுதுகிட்டே வேணா கோவமா சொல்லுங்க. இத கோவமா சொல்லுங்கம்மா. அம்மா இணைப்புல இருக்கீங்களா?
5: என்னாச்சு சத்தத்தையே காணோம்.
2: இணைப்புல இருந்து பயந்து ஓடிட்டாங்களா, இல்ல என்னாச்சு இணைப்பு கிடைக்கலையான்னு தெரியல. இன்னைக்கு வந்து மொத்தம் 15 நேயர்களை செஞ்சோம். எல்லா நேயர்களுமே வந்து ரொம்ப அருமையா இந்த ஆட்டக்களம் நிகழ்ச்சியான நவரசாவை கொண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லுங்க, இன்னைக்கு என் கூட சேர்ந்து ரெண்டு அருமையான அறிவிப்பாளர்கள் வந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்தாங்க. எப்படி இருந்துச்சு உங்களோட அனுபவம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
3: முத விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு. நேயர்களோட ஆர்வம் வந்து நமக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு.
5: கண்டிப்பாக நேயர்கள் வந்து சூப்பராக அவங்களோட நவ ரசங்களையும் காற்றலைகளில் இறக்குனாங்க. கேட்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சில நேயர்கள் நல்லா முயற்சி பண்ணாங்க இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. பங்கு பெற முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்தா துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சுபத்ரா தேவி,
2: அஜிதா மற்றும்
3: புகழேந்தி.
2: நன்றி நேயர்களே.

நேரம் மாலை 4:59. இதுவரை ஆட்டக்களத்தில் இணைந்திருந்தோம். தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாகு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்னும் இசையால் நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் மாலை தென்றல். சாயங்கால நேரத்தில் உங்க மனசுக்கு நெருக்கமான மெலோடி சாங்க கேட்டா எப்படி இருக்கும்? இந்த மாலை நேரத்துக்கு எப்போதுமே காதலை தூண்டுற ஒரு மேஜிக் இருக்குங்க. மெதுவா இருட்டு தொடங்குற இந்த நேரத்தில் நமக்கு பிடிச்சவங்களோட நினைவு நம்ம மனசுக்குள்ள வந்து போனா எப்படி இருக்கும்? இதோ இப்படி தாங்க இருக்கும்.

ஆகா, மாலை நேரத்துக்கும் இந்த அழகான பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கத்தாங்க செய்யுது. மாலை நேர காற்றுல இந்த இசை கீற்று உங்க இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. நமது மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இது மாலை தென்றல்ங்க. அடுத்து

ஆகா, மாலை நேரத்துக்கும் இந்த அழகான பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கத்தாங்க செய்யுது. மாலை நேர காற்றுல இந்த இசை கீற்று உங்க இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. நமது மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மாலை தென்றல்ங்க. அடுத்து வர பாட்டு கூட அப்படிப்பட்ட பாட்டு தாங்க, கேட்டுட்டு வாங்க என்ன பாட்டுன்னு.

இசைக்கு மொழி இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க. அப்பாடா, ஒரு மெல்லிசை அப்படியே நம்ம மனசை லேசாக்கிடுச்சுல. நேரம் வந்து 5:13 ஆயிட்டு இருக்கங்க. நீங்களும் நானும் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி வரும் பாடல் கூட யாரோட நினைவை உங்களுக்கு தந்தது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நானும் இங்க நினைச்சுக்கிறேன்.

மனங்கள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் தரும் சுகம் மட்டும் என்றைக்குமே மாறாதுங்க. அதுவும் இந்த மாலை நேரத்தில் குறிப்பாக மனசில் இருக்க மொத்த பாரத்தையும் இறக்கி வைக்குதுங்க நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இன் மாலை தென்றல். அடுத்து மாலை தென்றலில் வர பாடல் கூட அது மாதிரி ஒரு பாடல் தாங்க, கேட்டுட்டு வாங்க.

FM 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நேரம் 5:23. பேசக்கூட முடியலைங்க. அப்படியே இந்த பாடலோட வரிகள் அனைத்துமே நம்மளை பேசாம இசைக்குள்ள மூழ்கடிக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வர பாடல் கூட அப்படிப்பட்ட பாடல் தாங்க, கேட்டுட்டு வாங்க.

0: அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி இசைத்து

இனிய மாலை பொழுதில் இனிமையான இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் மாலை தென்றல். நேரம் 5:30 ஆயிட்டிருக்குங்க. மெலோடி பாடலுக்கும் இந்த மாலை நேரத்திற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த கனெக்ஷன் கொஞ்சம் நகர்ந்து அடுத்த காலத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? இதோ இப்படித்தாங்க இருக்கும்.

என்ன மக்களே, பாடல் கேட்டீங்களா? அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் காற்றில் கலந்து இசையாக உங்கள் காதுகளில் கேட்கிறதா? ஆமாங்க, எனக்கு கூட அந்த பழைய ஞாபகங்களை கொண்டு வருதுங்க இந்த பாடல்கள் எல்லாமே. நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் மாலை தென்றல். நேரம் 5:35. அடுத்து வர பாடல் கூட அப்படிப்பட்ட பாடல் தாங்க. காற்றில் வருது அந்த பாடல், இது உங்களுக்காக.

டைம் போறதே தெரியலங்க. மொபைல்ல 1000 பாட்டு இருந்தாலும் இந்த மாதிரி எஃப்எம்ல வர பாட்டு எல்லாமே சர்ப்ரைஸ் சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு. ஆமாங்க, அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் உலகத்துல தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாடல்கள் எல்லாமே அப்படியே நம்மள ஒரு வேற்று உலகத்துக்கே கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். நேரம் 5:41. நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் மாலை தென்றல். அப்படியே கொஞ்சம் இதை நகர்த்தி அடுத்த இடத்துக்கு போலாமா? கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்ப்போமே.

அமைதியான இந்த மாலை பொழுதில் மனதிற்கு இனிமையான பாடல் தந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் போயிட்டு இருக்குங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, நேரம் போனதே தெரியலங்க. கிட்டத்தட்ட 47 நிமிஷம் வந்து இதுல நம்ம கடந்துட்டோம். நேரம் 5:47 நிமிடம். அடுத்து வர இனிமையான பாடல் இது உங்களுக்காக.

தின்ற நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் 5:53. இதுவரை கேட்டோம் எல்லா பாடலுமே உங்களுக்கு பிடித்த பாடலாக தான் இருந்திருக்கும். இந்த பாடலும் அப்படிப்பட்ட பாடல் தான். ஒரு மின்னல் கொண்டு வருகிறது இந்த பாடல்.

நம்மை இசையால் இதுவரை இணைத்திருந்தது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இன்றைய பாடல்கள் எல்லாமே உங்களோட மலரும் நினைவுகளை உங்களுக்கு தூண்டுது அப்படின்னா, காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதிக்கு உங்கள் விமர்சனங்களை எழுதி அனுப்பலாங்க. இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து அன்புடன் ஆனந்தமாய் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பரசன். தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் சேவை செய்திகள்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தொழிற்சாலை விடுதிகள், தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஆகியவை தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் சட்டம் 2014 மற்றும் அதன் 2015 ஆண்டு விதிகளின்படி ஜூன் மாதம் 30 தங்களது விடுதிகளை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி. பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026. விருது பெற தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும், வீர தீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் ஜூலை மாதம் 31 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் ஜூலை மாதம் 10 விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தை

பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டிற்கு புதியதாக விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ₹50,000 மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா 25,000 ரூபாய் வீதம் 2 குழந்தைகளுக்கு மொத்தம் 50,000 வைப்பு தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல் 3 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் 1 குழந்தைக்கு 25,000 வீதம் 3 பெண் குழந்தைகளுக்கு 75,000 ரூபாய் வைப்பு தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர் முதிர்வு தொகையை பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்பு தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலரை அணுகலாம். இ சேவை மையங்களின் மூலம் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். நேரம் மாலை 6:04.

0: கலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: இதுவரை ஆன்மீக நேரமாக பக்தி மனம் கமழும் பாடல்களோடு கேட்டோம் விளக்கேற்றும் வேலை.
1: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை FM 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் FM மதுரை 103.3.

நேரமாலை 6:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மனதிற்கு இனிமை தரும் பாடல்களின் தொகுப்பாக அந்திப்புக்கள், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு ஹிட், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியில் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலை தொடர்ந்து, 9:15 காற்றில் விழும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சி நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று நம் பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார்.

0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழி கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.

0: சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, நேரம் மாலை 6:40.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு மதுரை சௌராஷ்டிர கிருஷ்ணன் கோவில் தெரு ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் தேவஸ்தானம்.

இரவு 9 மணிக்கு நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருப்பது அந்தி பூக்கள். இனிமையான பாடல்களோடு இசைக்க வருகிறது நேயர்களே. முதல் பாடலாக வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து இதோ

0: மாலை 6:46, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்புக்கள் கேட்டுட்ருக்கீங்க. இன்னிசை சாரலாய் இசைக்கவரது அடுத்த பாடல் ஜீவா திரைப்படத்திலிருந்து அனைத்து நேயர்களுக்காகவும்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருக்கும் இருவர் மட்டும் நனையும் மழை அடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

6:52 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் 100 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பூக்கும் பாடல் ராஜாராணி படத்திலிருந்து மனதை மயக்கும் பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நாளை இரவு 9 மணிக்கு நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு மதுரை சௌராஷ்டிர கிருஷ்ணன் கோவில் தெரு ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் தேவஸ்தானம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த அந்திப்புக்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ். இதனைத் தொடர்ந்து தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே முன்னிலையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது.
1: திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக June 1 முதல் October 31 வரை 5 மாதங்களுக்கு பருத்தி மீதான அனைத்து சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர். PAP பாசன திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையின் மூலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் 377,000 ஏக்கர் நிலங்கள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. திருமூர்த்தி அணையிலிருந்து பாலார் படுகை 1 மண்டல பாசனத்திற்கு உட்பட்ட 94,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் January 24 முதல் வரும் June 8 வரை 135 நாட்களுக்கு உரிய இடைவெளியில் 5 சுற்றுகளாக மொத்தம் 10,250 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கியதை அடுத்து திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 1 மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக வரும் July 15 வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் 1 மண்டல பாசன நீட்டிப்பால் பயன்பெறும்.
0: இந்திய சைக்கிளிங் சம்மேளனம், கேலோ இந்தியா, இந்திய விளையாட்டு ஆணையம், தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய அஸ்மிதா சைக்கிளிங் லீக் போட்டி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் இளம் வீராங்கனைகளின் சைக்கிளிங் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 100 நகரங்களில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 16 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 10 கிலோமீட்டர், 18 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 15 கிலோமீட்டர் மற்றும் 19 வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவில் 20 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் ஏராளமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் 3 இடங்களை பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்க தலைவர் தங்கராஜ் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருந்ததுடன் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிகழ்வை உற்சாகமாக கொண்டாடினர்.
2: 12th சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமைக்கான

0: சமாதான யோகா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர். யோகா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இளைஞர்கள் போதை பழக்கங்களிலிருந்து விலகி ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க உதவுவதாக நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24 வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும், மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திர தேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ்

0: சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசாங்க செயல்படுவதிலிருந்து சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது. இதனால் அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ணுறோம். குறிப்பாக அங்கன்வாடி மையங்களின் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பெற வச்சுக்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு மகப்பீடுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும்
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்டலாம் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும், இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 to 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றாா்.

0: ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இரவு 9 மணிக்கு நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி.

இயக்குனர் வச்ச சீனை விட மியூசிக் டைரக்டர் போட்ட பீட்டு பட்டி தொட்டி எங்கும் மாஸ் ஹிட்டு, அதுதான் பாட்டு அது ஹிட்டு. ஆம் நேயர்களே, பண்பலையில் நாம் இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்ல முதல் ஹிட் பாடல்

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருப்பது பாட்டு அது ஹிட். இந்த ஹிட் பாடலில் அடுத்து வர இருக்கும் பாடல்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்ல அடுத்து வரவிருக்கும் பாடல்
1: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்ச என்ன கொன்னுட்டு உங்களை காப்பாத்துக்கணும்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு இது ஹிட்டு. இதில் அடுத்து வரும் பாடல்

நாளை இரவு 9 மணிக்கு நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்னினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக

0: இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நாளை இரவு 9 மணிக்கு நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு மதுரை சௌராஷ்டிர கிருஷ்ணன் கோவில் தெரு ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் தேவஸ்தானம்.

0: காற்றோடு கானம் மனதோடு ரீங்காரம் படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் 8:06. செல்ல குழந்தைகள் விரும்பும் நிகழ்ச்சியான பட்டாம்பூச்சிகள். ஆமாங்க, குழந்தைகள் மட்டும் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குழந்தைகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் அறிமுக குழந்தைகள் 25 30 170 என்ற எண்ணிலும், மற்ற அனைத்து குழந்தைகளும் 25 30 171 என்ற எண்ணிலும், மதுரையின் முன்னணிப்பான 0452 என்ற முன்னணிப்போடு அழையுங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பியுங்கள் பட்டாம்பூச்சிகளே. நிகழ்ச்சியின் முதலாவதாக பங்கேற்கும் குழந்தை செல்லம் யாருனுக்கு பார்ப்போமா? ஹலோ, வாங்க வருக வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க செல்லம். எங்கேருந்து பேசுறீங்க?
1: உம்மாச்சி கல்பத்திலேருந்து.
0: வணக்கம். வணக்கம்ப்பா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் பேர்
1: என்ன?
0: ஓ, அப்படியா? சரி, உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்? உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்? நீங்க நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க, நீங்க என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: பனிமலர் ஏறிய தேனும் காய் பாயிட்ட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன எந்தேன் எனினும் தமிழை என்னுயிர் என்றேன் கண்டி. இந்த பாடலை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
0: ஆஹா, அருமை அருமை. புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய அற்புதமான ஒரு கவிதை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காக நிலையத்தினுடைய ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, கேட்டு மகிழுங்க.

0: பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெற அழைக்கும் குழந்தை யாரு? வணக்கம், வருக. வணக்கம், வருக. எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னங்க?
1: தனிஷ்கா.
0: தனிஷ்கா, எங்கிருந்துமா பேசுறீங்க? பெத்தானியபுரத்துல இருந்து. சிறப்பு. இன்னைக்கு நீங்க நம்ம நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்க. ஆனா நீங்க கதை சொல்றதுக்கு பின்னால இருந்து அம்மா அழகா உங்களுக்கு கதை சொல்லி தராங்க. சிறப்பு, சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க மலையாள மொழியில நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி சிறப்பாகும். கதை சொல்லுங்க.
1: ஒரு பாலூர் இருந்தானா, அவனுக்கு கோழி குஞ்சு கோழி குண்டு விளையாண்டானே. ஃப்ரெண்ட்ஸோட எப்பவுமே கோழி குண்டு
0: விளையாடுவானா.
1: போது மரம் கோழி குண்டு வீட்டுல வச்சுட்டானா. அப்புறமேட்டு அந்த கோழி குஞ்சு வந்து எடுத்துட்டு வந்துட்டான். சயின்ஸும் சொல்லுவானா. அப்புறமேட்டு குடுத்துட்டான். அப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அவங்க கண்ணாமூசி விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். இந்த அந்த கோழி உருண்ட கோலத்தை தாண்டி வரும் போது அதோட சாயம் அப்படி அதோட அந்த இது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி போய் வந்து இதே கண்டுபிடிச்சிருக்கு கோழி குஞ்சு. நான் பார்த்துட்டேன் இங்க வான்னு சொல்லிச்சு.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
2: கனிஷ்கா சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?

0: ஹலோ
1: அண்ணாச்சே, அண்ணாத்தே படத்துல இருந்து பாடல் கொடுத்தலாமா? உங்க பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு மதுரை சௌராஷ்டிர கிருஷ்ணன் கோவில் தெரு ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் தேவஸ்தானம்.

நாளை இரவு 9 மணிக்கு நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன்.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

குழந்தைகள் மட்டும் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சி சென்று கொண்டிருக்கிறது. குழந்தை செல்வங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் அறிமுக குழந்தைகள் 25 30 170 என்ற எண்ணிலும், மற்ற அனைத்து குழந்தைகளும் 25 30 171 என்ற எண்ணிலும், மதுரையின் முன்னணிப்பான 0452 என்ற எண்ணோடு வாருங்கள். பட்டாம்பூச்சிகளே நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

0: நேரம் இரவு 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

மனசில் இனி கேட்டு ரசிக்கலாம் இளையோர் உலகம். இளையோர் உலகம் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக நேயர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில என்னென்ன பகுதிகள் வளம்பெற காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பகுதியாக மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். இரண்டாம் பகுதியாக ஆரோக்கியத்தின் ஆணிவேர் யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள். நிறைவாக வேலை வாய்ப்பு செய்திகள். இளையோர் உலகம் நிகழ்ச்சியில மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியில்

0: வளமாக்கும் புத்தகம் இந்த தலைப்புல உரை வழங்க வராங்க மாணவி கோபிகா.
1: வணக்கம் நேயர்களே, என்னுடைய தலைப்பு வந்து வாழ்வை வளமாக்கும் புத்தகம். ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேற பல வழிகள் இருக்கு, அதுல ஈஸியானதும் சிறந்ததும் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தக வாசிப்பது. ஒரு நல்ல புத்தகம் வந்து அவங்களுடைய மனத சிந்தனைகளை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. அது வந்து நல்ல அனுபவத்தையும் அறிவையும் கொடுக்கும் ஒரு ஆசிரியாக புத்தகம் இருக்கு. பணம் இல்லாம கூட ஒருவர் வந்து புத்தகத்தை படிச்சு அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியும். அதனால்தான் புத்தகம் வந்து மனிதனோட சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. புத்தகம் வந்து புதிய உலகத்துல அறிமுகப்படுத்துது. நம்ம வந்து செல்ல முடியாத இடங்களையும் சந்திக்க முடியாத நண்பர்களையும் அனுபவிக்க முடியாத நிகழ்வுகளையும் புத்தகங்கள் மூலம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அறிவியல், வரலாறு, இலக்கியம், வாழ்க்கை முறைகள் இந்த துறையில புத்தகங்கள் வந்து நமக்கு நிறைய அறிவு தருகிறது. புத்தகம் வாசிப்பழுக்கும் உலகர் வந்து சிந்தனை வந்து தெளிவாகவும் ஆழமாகவும் இருக்கும். ஒரு நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமை, ஒழுக்கம், அன்பு, இரக்கம் இந்த நன குலன்களின் வந்து வளர்க்க புத்தகம் வந்து உதவுகிறது. குறிப்பாக வாழ்க்கை முறையில புத்தகங்கள் மிகுந்த ஊக்கத்தை தருது. பெரியவர்கள் வந்து சந்தித்த சிரமங்கள் வந்து அவர்கள் பெற்ற வெற்றிகள் வந்து தெரிஞ்சா நாமளும் முயற்சி செய்து தைரியம் பெறலாம். இன்றைய இருக்கிற காலத்துல மொபைலும் இணையம் வந்து நெட்ஒர்க்கும் பயன்படுத்துறாங்க. அவை வந்து புத்தகம் வாசிக்கிற மாதிரி அந்த மொபைலும் இணையத்துல வாசிச்சா புத்தகம் வாசிக்கிற அந்த பயன் வந்து அதுல பெற முடியாது. வாழ்வை வந்து இன்னும் வளமாக்க வந்து புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கணும். டெய்லி நூலகத்துக்கு செல்லணும். ஆசிரியர்களோட பரிந்துரைக்கு கேட்டு எந்த புத்தகம் படிக்கணுமோ அந்த புத்தகத்தை படிக்கணும். புத்தகம் வாசிக்கிற வந்து ஒருவருடைய சிந்தனை வந்து ரொம்ப விரிவாக்குது. வாசிக்கும் போது வந்து நம்ம ஏன், எப்படி அப்படின்ற கேள்வி கேட்கிற எண்ணங்கள் வந்து உருவாகும். அமைதியாக சிந்தித்து தீர்வு காணும் திறன் பெறுகிறார்கள். இதனால் தான் அவங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை புத்திசாலித்தனமா எடுக்க முடியுது. புத்தகம் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு நல்ல மருந்தாக செயல்படுகிறது. நகைச்சுவை நூல்கள், ஊக்க நூல்கள், சிறுவர் கதைகள் போன்றவை மன அமைதியை தருகின்றன. அதனால் தினசரி வாழ்க்கையில் புத்தகங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்குவது மிகவும் பயனுள்ளதாகும். குடும்பத்தில், பள்ளியிலும் வாசிப்பு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். இப்ப இருக்கிற உலகத்துல மின்னூல்கள், ஒளி புத்தகங்கள் வாசிப்பு வந்து எளிமையா இருக்கு. ஆனால் எந்த வடிவத்துல இருந்தாலும் நேர்ல புத்தகம் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்காது. ஒருடைய புத்தக வாசிப்பு வந்து ஒரு சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தராகவும் மாற்றக்கூடிய இருக்கு. புதிய சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது, சரியான வாக்கிய அமைப்புகள் எப்படி எழுதணும் தெரிஞ்சுக்கிறது, அழகான கருத்து வெளிப்பாடு ஆகியவை வாசிப்பின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால தான் இப்ப வர தேர்வு போட்டிகளிலேயும் நம்ம வந்து சிறப்பாக அதுல செயல்பட முடியுது. புத்தகம் வந்து ஒரு மனிதனுடைய கற்பனை சக்தியை வளர்க்கும் சிறந்த கருவி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதையை வாசிக்கும் பொழுது அதுல இருக்கிற அந்த காட்சியவே நம்ம மனதுல வந்து நினைச்சுப்போம், இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்ட்டு. இறுதியில புத்தகம் வந்து மனித வாழ்க்கைய மாற்றும் சக்தியாக இருக்கு, ஒரு பொக்கிசமாக இருக்கு. அறிவை வளர்க்கவும் ஒரு மனிதனாக இருக்கவும் வாழ்க்கையில உயர உயர புத்தக வாசிப்பு அவசியம். இப்ப இருக்கிற சிறிய வாசிப்பு பழக்கம் வந்து நாளை பெரிய வெற்றிக்கான அடித்தளமாகும். ஆகையால் நாம் அனைவரும் புத்தகங்களை நண்பனாக கொண்டு வாழ்வை வளமாக்க வேண்டும்.
0: இனி பெண்ணினியும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம், பெண்ணே ஆக்கசக்தி என்ற தலைப்பில் உரை வழங்க வருகிறார் மாணவி தீபா.
2: வணக்கம் நேயர்களே, நான் உங்ககிட்ட பெண்ணே ஆக்கசக்தி என்ற தலைப்புல உங்ககிட்ட பேச போறேன். ஆக்கசக்தினா ஒரு வலிமை. இந்த உலகத்துல ஒரு உயிரை உருவாக்குற சக்தி ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ தன்னோட உயிரை பணைய வச்சு இந்த உலகத்துக்கு இன்னொரு உயிரை கொண்டு வர்றா. அன்னைக்கே திருவள்ளுவர் பொண்ணோட மகத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு குறளை சொல்றேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக்க பெறின். இந்த குறள் என்ன

0: சொல்லுதுன்னா பொண்ணோட உயர்ந்த பண்பும் அவளுக்கு இருக்கிற மன வலிமையையும் நிலைத்தன்மையையும் சொல்லுது. அவ்வுறுதியா இருந்தாலே அவளோட குடும்பமே உறுதியாயிரும். திருவள்ளுவர் மாதிரி பாரதியாரும் பொண்ணுங்களை பத்தி ரொம்ப பெருமையாவும் அவங்கள ஸ்ட்ராங் ஆனவங்களும்னு பாடியிருக்காரு. மகாகவி சுப்பிரமணிய பாரதி பொண்ணுங்களை பத்தி பாடினப்போ அவங்கள வீக்கா இல்லாம அவங்கள ரொம்ப தைரியமான சக்தி ஆனவங்களை தான் பாடினாரு. பாரதியார் பாடின பாட்டுல இருந்து ஒரு வரிய சொல்றேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், அவரு கனவு கண்ட புதுமை பெண்கள், அறிவு, துணிச்சல், சமத்துவம், இதில் எல்லாத்துலேயும் முன்னேறின புதுமை பெண்ணாக இருக்கணும்னு சொன்னார். அடுத்ததாக நான் வரலாற்றில் சாதித்த சில பொண்ணுங்களுடைய சாதனையை சொல்கிறேன். நான் முதல்ல சொல்ல போகிறது வீரமங்கையாகவும் வீரத்தாயாகவும் இருந்த ராணி லட்சுமிபாய் பற்றி சொல்கிறேன். அவங்க ஒரு நாட்டு ராணியாக மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கிற தன்னுடைய மக்களை அவங்களோட குழந்தையாக தான் பார்த்தாங்க. அவங்க குழந்தைய துணியால் முதுகில் கட்டிட்டு பிரிட்டிஷ் போருக்கு போனாங்க. அந்த போரில் சண்டை போட்டு வீரமரணமும் அடைஞ்சாங்க. ராணி லட்சுமிபாய் மூலமாக ஒரு பொண்ணு எப்படி தைரியமாக இருக்கிறதுன்னு கற்றுக்கணும். அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டின் வீரமங்கை வேலு நாச்சியார், அவங்க இந்தியாவோட முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை. பிரிட்டிஷ் கம்பெனியை எதிர்த்து போர் செஞ்ச 1780 சிவகங்கையை மீட்டெடுத்தாங்க. அவங்க கணவர் இருந்தது கூட பொருட்படுத்தாமல் சிவகங்கையை மீட்டெடுத்தவங்க தான் நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார். அவங்கள மாதிரி நம்மளும் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்கணும். சிஜாபாய் பற்றி சொல்கிறேன். போரில் போய் சண்டை போட்டாதான் வீரமங்கை இல்லை, தன்னுடைய குழந்தைய வீரமாகவும் தேசபக்தியுடன் வளர்த்தா கூட வீரமங்கை தான். அப்படி சிஜாபாய் வளர்த்த குழந்தை தான் நம்ம சத்ரபதி சிவாஜி. அடுத்து நம்ம இந்தியா அரசியலில் ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுத்தவங்க தான் நம்ம இந்திரா காந்தி. 1971 போர் நடந்துச்சு. அந்த போரில் உலக அழுத்தங்களை எதிர்த்து இந்தியாவை ஜெயிக்க வச்சவங்க தான் நம்ம இந்திரா காந்தி. இந்திரா காந்தி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பொண்ணு கூட தனியாக நின்று லீடர்ஷிப் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விளையாட்டில் சாதித்தவங்க தான் மேரிகோம். இவங்க 5 உலக சாம்பியன் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கல்யாணமாகி இரட்டை குழந்தைங்க இருந்தாங்க. வந்த எல்லா பிரச்சனையும் மீறி திரும்ப திரும்ப ஜெயித்தாங்க. அவங்க ஒரு பொண்ணாக இருக்கிறது தடை இல்லைன்னு இந்த உலகத்துக்கே தெரிய வச்சாங்க. இந்தியாவிலேயே முதல் முதலாக விண்வெளிக்கு போன பெண்மணி கல்பனா சாவ்லா. ஒரு சின்ன நகரத்தில் இருந்துட்டு அவங்களோட கடுமையான முயற்சினால் விண்வெளி வரைக்கும் போனாங்க. ஒரு பொண்ணாக இருந்து விண்வெளிக்கு போகலாம்னு நிரூபித்து காட்டினாங்க. அவங்க சொன்ன ஒரு வரி, ட்ரீம்ஸ் டு நாட் ரெக்கக்னைஸ் பவுண்ட்ரிஸ், அதாவது கனவுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டு பிரசிடென்ட் ஒரு பெண், ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெண். ஸோ பொண்ணுங்க போல்டாக இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு படித்தா ஒரு தலைமுறையை படித்த மாதிரி தான். நம்ம பொண்ணுங்களை பாதுகாப்பாக வச்சுருந்தா மட்டும் போதாது, அவங்க முன்னேற்றத்துக்கும் வழிவிடணும். அதே மாதிரி அவங்க கனவு காண்றதை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் நம்ம உதவியாகவும் இருக்கணும். இப்போ நான் கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா, பொண்ணுன்றவ ஒரு சக்தி, ஒரு சிந்தனை, ஒரு மாற்றத்தோட தொடக்கம். ஒரு பொண்ணுக்கு கல்வியும் மனதைரியமும் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் எது வேணாலும் சாதிக்கலாம். ஏன்னா பெண்ணே ஆக்கசக்தி, பெண்ணே எதிர்காலத்தின் நூலி. இந்த வாய்ப்பு எனக்கு தந்த அனைவருக்கும் நன்றி.
1: நிறைவாக பொதுநல வழக்கு சிறப்பு குறித்து உரை வழங்க வருகிறார் மாணவர் விஷாகன்.
2: அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பொதுநல வழக்கு சிறப்பு. பொதுநல வழக்கு, அதன் சிறப்பு என்னன்னா, நம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நம்மை மட்டும் அல்ல, நம்மை சுற்றியுள்ள பல பேரையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு, நம் தெருவில் குப்பை அதிகமாக குவிஞ்சிருந்தா அல்லது குடிநீர் சுத்தமாக கிடைக்கலனா, அது ஒருத்தருக்கு ஆன மட்டும் பிரச்சனை அல்ல, அந்த பகுதியில் இருக்கும் எல்லோருக்குமான பிரச்சனை. அப்படி ஒரு பொது பிரச்சனைக்கு தீர்வு காண நமக்கு உதவுவதுதான் பொதுநல வழக்கு. இதை ஆங்கிலத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பிஐஎல்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்னன்னா, பொதுமக்களின் நலனுக்காக நீதிமன்றத்தில் போடப்படும் வழக்கு. சாதாரணமாக ஒரு கேஸ்னா பாதிக்கப்பட்டவர் தான் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடணும். ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக பாதிக்கப்படலனாலும் மற்றவர்களின் நலனுக்காக நீங்களே ஒரு கேஸ் போடலாம். இதுதான் இந்த சட்டத்தின் பெரிய ஸ்ட்ரென்த். இதனால் என்ன பயன் தெரியுமா? பயந்துட்டு பேச முடியாதவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் நீதியை எளிதாக கிடைக்க செய்கிறது. ஒருத்தர் குரல் கொடுத்தா 100 பேருக்கு நன்மை கிடைக்கும். அதனால தான் இது ஒரு பவர்ஃபுல்லானு சொல்லலாம். மேலும் சில நேரங்களில் நீதிமன்றம்

0: தானாகவே ஒரு பிரச்சனையை கவனித்து இது சரி பண்ணணும்னு கேஸ் எடுத்துக்கொள்ளும். இதுக்கு பெயர் சோமோட்டு, அதாவது தானாகவே நடவடிக்கை எடுப்பது. நீதிமன்றம் எப்போதும் மக்கள் நலனை கவனித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் முக்கியம், இந்த மாதிரி வழக்குகளை நல்லதுக்காக தான் பயன்படுத்தணும், தனிப்பட்ட லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. நம்ம சுற்றத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து என்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கணும். ஒரு நல்ல குடிமகனாக நம்ம சமூகம் நல்லாக இருக்க நாமும் ஒரு பங்கு வகிக்கணும். பொதுநல வழக்கு இது சட்டம் மட்டும் இல்லை, சமூகத்துக்கான நம் பொறுப்பும் கூட. இது உங்கள் நண்பன் பேசின சிறிய பகிர்வு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: இதுவரை மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இனி இரண்டாம் பகுதியில் வளம் பெற காத்துக்கிட்டு இருக்கு ஆரோக்கியத்தின் ஆணிவேர். நிறைவு பகுதியில் யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இது சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சி.
2: இப்போ யோகா யோகான்னு சொல்கிறோமே, ஒரு சாரார் வந்து உடற்பயிற்சி ஜிம்முக்கு நான் போகிறேன் யோகா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அப்போ இந்த யோகாவுக்கும் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம், இது எதுங்க சார் சிறந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க?
3: அற்புதமான கேள்விங்க. உடற்பயிற்சிக்கும் யோகா பயிற்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதை நம்ம முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் எது பெஸ்ட்டுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். உடற்பயிற்சி தோன்றிய காலங்கள், இன்றைய உள்ள நவீன பயிற்சிகள் தோன்றிய காலங்கள் அதிகபட்சம் 200-300 ஆண்டுகள் தான் இருக்கும். ஆனால் யோகாவோட பாரம்பரியம் 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. இதிலிருந்தே ஒரு கலை 5000 ஆண்டுகளாக சமுதாயத்தில் இருக்குதுன்னா அது எவ்வளோ வல்லமை பலன் தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குன்றதை நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி உடற்பயிற்சியை வந்து எல்லா வயதினரும் செய்ய முடியாது. ஒரு முதியோர் வந்து உடற்பயிற்சி செய்ய முடியுமா? உடற்பயிற்சி இளைஞர்கள் மட்டுமே செய்ய முடியும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய இளைஞர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பயிற்சியை செய்ய முடியாது. அப்போ யோகா பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்னென்ன வித்தியாசம்ன்றதை பார்க்கலாம். இப்போ உடற்பயிற்சி செய்வதற்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் வேணும். யோகா பயிற்சிக்கு ஒரு போர்வை இருந்தால் போதுமானது. 4 அடி அகலம், 6 அடி நீளத்தில் ஒரு இடம், நீங்கள் படுக்கிற இடம் இருந்தால் போதுமானது. யோகாசன பயிற்சி வந்து எல்லா வயதினரும் மேற்கொள்ளலாம். யோகா இசிய தெரப்பி, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோகா பயிற்சி நீங்கள் செய்கிறதுனால எண்ணிலடங்காத நோய்களை முறையான யோகா பயிற்சியின் மூலம் அது ஒரு தெரப்பியாக சரி செய்ய முடியும். உடற்பயிற்சியின் முடிவில் அசதி களைப்பு மிஞ்சும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணினீங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துருவீங்க. ஆனால் யோகா பயிற்சியை ஆரம்பிக்கும் போது நம் களைப்பாக இருந்தோம்னால் யோகா பயிற்சியை முடிக்கும் போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ அதில் ஆற்றல் செலவிடப்படுகிறது, இதில் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. சரிங்களா, யோகாசன பயிற்சியை எல்லா வயதினரும், நீங்கள் எந்திரிச்சு நடக்கக்கூட வேணாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவருக்கு முறையாக 3 மாதம் பிராணாயமம் கொடுத்தோம்னா எந்திரிச்சு உட்காந்துருவார். உட்காந்த நிலையிலே இருக்கிறவங்க 2 மாதம் பிராணாயமம் யோகாசன பயிற்சிகளை உட்காந்து சேர்லேயே பண்ணிட்டோம்னா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த யோகா பயிற்சி இருக்கிறது. மற்ற பயிற்சிகள் நீங்கள் எவ்வளவு மேற்கொண்டாலும் முதுமையை தடுக்க முடியாது. முதுமையை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி யோகா பயிற்சி. இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உடற்பயிற்சியை காட்டிலும் எளிய ஒரு பயிற்சி, அதே நேரத்திலும் தெரப்பியாக மருத்துவ பயனுள்ள ஒரு பயிற்சியாக நம்ம வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயிற்சியாக இருப்பது வந்து யோகாசன பயிற்சி தான்.
2: சார், அடுத்ததாக இன்னொரு அடிப்படை கேள்வி, இந்த யோகாசனங்களை வந்து எந்த வயதினர் செய்யணும், யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறை ஏதாவது இருக்காங்க சார்?
3: பெரும்பாலும் யோகா பயிற்சி செய்வதற்கு வயது ஒரு தடை அல்ல. ஆனால் நல்ல ஆசன பயிற்சிகள் வந்து செய்வதற்கு 6 வயதிலிருந்து பயிற்சி ஆரம்பிக்கலாம். அதற்கு முற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து சிரசாசனம் போன்ற அவங்களுக்கு வந்து அந்த போன் வந்து செட்டிங் ஆசிஃபிகேஷன் சொல்லுவாங்க அனாட்டமியில், அது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. 6 வயது அப்படின்றபோது ஒரு சரியான வயது. 6 வயதிலிருந்து அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, வருமுன் காப்பதே சிறந்தது. ஒரு மருத்துவர் பார்த்து நீங்கள் உங்களுக்கு பேக் பெயின் சரி பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகு யோகா வருவதை காட்டிலும், வருவதற்கு முன்பே நம்ம இளைய பருவத்திலிருந்து யோகாவை மேற்கொண்டோம்னா பேக் பெயினே வராது. நம்ம ஜெனட்டிக்கலே அந்த ஜீன் கோடை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய வல்லமை யோகாவுக்கு இருக்குது. அப்போ யோகா பயிற்சி ஒருவர் எப்போது தொடங்க வேண்டும்னா ஆரோக்கியமாக இருக்கும் போதே தொடங்கிடணும். உடம்புல ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இவ்வளோ விஷயங்கள் வந்து கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அத்தனை மசில்ஸும் நம்ம டெய்லியும் இயக்கிறோமா, அத்தனை எலும்புக்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோமா? கிடையாது. ஆனால் யோகா ஆசன பயிற்சிகள் செய்யும்போது அத்தனை நரம்புகளும் அத்தனை திசைகளும் டெய்லியும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்போ உடம்பு உற்சாகமாக இருக்கும். யோகாவில் கிரியா பயிற்சின்னு கொடுத்துருக்காங்க, கழிவை வெளியேற்றுவதற்கு, கழிவு சேராமல் இருப்பதற்கு பயிற்சிகள் இருக்குது. இன்றைய மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ செலவை நினைத்து பார்க்கும்போது நம் 10 ஆண்டு காலம் கடினப்பட்டு சம்பாதி

0: தொகையை 2-3 நாளே மருத்துவர்கிட்ட செலவிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்.
1: உண்மை உண்மை,
0: அதை நம்ம யோசிக்கணும். இப்போ நோய் வருவதற்கு முன்பே, ஆரோக்கியமாக இருக்கும் முன்பே யோகா கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: சார், இப்போ வந்து பல்வேறு விதமான நோய்களுக்கு தீர்வு எப்படி யோகாவில் இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு இன்னொரு அடிப்படையான ஒரு ஒரு புரிதல் வேணும். அப்போ யோகா செஞ்சால் மட்டும் போதுமா, எல்லா நோய் சரியாயிருமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்ன சார் பதில் சொல்லலாம்?
0: யோகாசன பயிற்சிகள், யோகா பயிற்சிகள் செய்தால் மட்டும் உடல் ஆரோக்கியமாக ஏற்பட்டுறாது. ஒரு நாணயத்தின் இரு பக்கம் இருப்பது போல, கண்கள் 2 கண்கள் இருப்பது போல, ஒரு பக்கம் யோகா பயிற்சி, ஒரு பக்கம் உணவு, வாழ்வியல் முறையிலையும் ஒரு ஒழுக்க நெறிமுறைகள் இருக்கணும். அப்பதான் முழு பலனை எதிர்பார்க்க முடியும். எனக்கு வலது கண் மட்டும் நல்லா தெரிஞ்சா போதும் யாரும் ஏற்றுக்கொள்வோமா? அது மாதிரிதான் நம்ம முறையான யோகாசன பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் செய்து கொண்டே இருக்கும் பொழுது எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்று அறிந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்வியல் எந்த மாதிரியான ஒழுக்க முறைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்வியல், சரியான உணவு பழக்க வழக்கம், அதனுடன் கூடிய அபியாசம், அபியாசம்னா பயிற்சி, இது சேரும்போது முழு நல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். வெறும் யோகாசன பயிற்சியை மட்டும் செஞ்சுட்டு கிடைக்கிறதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. இந்த ஒழுக்கமான வாழ்வியல் நெறிமுறையை நீங்கள் பயிற்சி செய்ய போதே அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஒரு மது பழக்கத்தில் உள்ள ஒரு நபர் தொடர்ந்து பிராணாயமம், தியானம், யோகா பயிற்சிகளை செய்யும்போது அந்த மது பழக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய உள்ளார்ந்த ஒரு மன மாற்றம் அவருக்கு ஏற்படும். இப்போ யோகா பயிற்சி செய்யும்போது இந்த ஒழுக்கமான வாழ்வியலும் உணவுல ஒரு கட்டுப்பாடும் இயல்பிலேயே ஏற்பட்டுரும். ஆனால் இதையும் நம்ம கடைபிடிக்கணும்.
1: சார், அடுத்ததாக வந்து இன்னொரு ஒரு கேள்வி, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா இளைஞர்களுக்கு வந்து முதுகுவலினால் பாதிக்கப்படுறதாக சொல்கிறாங்க. முதுகுவலி வராமல் இருப்பதற்கு, ஒருவேளை வந்துவிட்டால் மீண்டு வருவதற்கு யோகாவில் ஏதாவது வந்து பயிற்சி முறையில் இருக்கா?
0: முதுகுவலிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி வந்து யோகா பயிற்சி தான். இன்றைக்கி நம்ம ஒரு ரோடோட கண்டிஷனாக இருக்கட்டும், இளைஞர்கள் ஓட்டக்கூடிய அந்த பைக்கோட பொசிஷனாக இருக்கட்டும், எல்லாமே முதுகை பதம்பாக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது. ஒன்ஸு முதுகுவலி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா முதுகெலும்பில் அந்த டிஸ்லோகேஷனோ, ஒரு டீஹைட்ரேஷனோ, இல்லை ஒரு ஜவ்வு விலகிட்டாலோ வந்து உடனே ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிற மாதிரி ஆகலாம், இல்லாட்டி தொடை பகுதிகள் மதமதத்து போகலாம், கைகள் மதமதத்து போகலாம், பல அவஸ்தைகளை நம்ம வந்து நேரிடும். இதுக்கு எந்த ஒரு மருத்துவத்திலையும் ஒரு முழுமையான தீர்வு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் முதுகுவலிக்கு சால சிறந்த ஒரு பயிற்சி அப்படின்னா யோகா பயிற்சி, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். முதுகுவலியில் நீங்கள் எந்த ஒரு கண்டிஷனில் அவதிப்பட்டாலும் முறையாக ஒரு 3 மாத காலம் யோகாசன பயிற்சிகள் செய்தோம்னால் அந்த முதுகுவலியிலிருந்து பூர்ணமாக நிவாரணம் பெற முடியும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கணும்னா, முதுகுவலிக்கு புஜங்காசனம் மிக சிறந்த ஒரு ஆசனம், அர்த்த சக்கராசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது. தொடர்ந்து செய்யும் போது அந்த முதுகில் உள்ள அந்த டிஸ்லோகேஷன்லாம் அது அலைனாக தூவி பீடாசனம்னு ஒரு ஆசனம், எவ்வளவு வலி இருந்தாலும் சரி ஒரு 5 நாளே வலியை நல்லா குறைச்சு விட்டுரும். அது மாதிரி சயாட்டிகா பெயின் சொல்லுவாங்க, பேராசன நரம்பு வலி, தொடை பிட்டம், இதில் பெண்களுக்கு இந்த சயாட்டிகா பெயின் வந்து அதிகமாக வரும். அதுக்கெல்லாம் வந்து அர்த்த பவனமுக்தாசனா, பவனமுக்தாசனா, ஊஞ்சல் பயிற்சிகள், யோகாவில் உள்ள ஜாத்திர பரிவர்த்தாசனம், புஜங்காசனா, சலபாசனா போன்ற பயிற்சிகள்லாம் இந்த முதுகுவலியாக இருக்கட்டும், சயாட்டிக்கா பெயினாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எக்ஸலண்ட்டாக ஒரு ரிசல்ட் தரும். இது ரிசல்ட் ஓரியன்டான ஒரு பயிற்சி. எத்தனையோ மாணவர்கள் இதை கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்வில் வளம் பெற்றிருக்காங்க.
1: தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதில் ஒரு ரொம்ப டாப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நோய் வந்து பிளட் ப்ரெஷர். இந்த பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த யோகாவில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா?
0: அற்புதமான வழிமுறைகள் இருக்குது. பிபின்றது என்ன அப்படின்னா, நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்தின்படி அது வந்து இரத்த சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்தமானது அதோட வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது பிபியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யோகா சாஸ்திரத்தில் இதுக்கு வந்து வாழ்வியல் முறையில் எண்ணெய் குளியல்னு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க. ஆண்கள்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் வெள்ளி செவ்வாயும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் முறை இருந்தது. இந்த எண்ணெய் குளியல்ன்ற பழக்கத்தை தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் மாதிரி ஒரு 12 வாரம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே இந்த பிபி காணாமல் போயிருங்க. யோகாவில் வந்து தாடாசனம், விருச்சாசனம், சாந்தியாசனம், சர்வங்காசனம் போன்ற ஆசனங்கள் ரொம்ப அற்புதமாக ரிசல்ட் தரும். அதுபோக பிராணாயமம், நாடி சோதனா பிராணாயமத்தை முறையாக செஞ்சுட்டு வந்தாலே எவ்வளோ பிபி இருந்தாலும் நார்மல் ஆயிரும். அப்புறம் வந்து தியானம், ஒரு பயிற்சியை ஒழுங்காக செய்தாலே ரத்தம் இயல்பாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ பிபிக்கு வந்து யோகாவில் பெஸ்ட்டாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஆசனாஸ் இருக்குது, பிராணாயமம் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது. பிபிக்குரிய வாழ்வியல் முறைகள் வந்து யோகாவில் பக்காவாக சொல்லி தருவாங்க. பிபின்றது ஒரு நோயே கிடையாது. அதை வந்து சரியான வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து கொண்டு சரியான பயிற்சியை மேற்கொண்டால் 3 மாதத்தில் கட்டுப்படுத்தி விடலாம். தொடர்ந்து 2 ஆண்டுகள் பண்ணோம்னா இல்லாமலே போயிருங்க.
1: சார், அடுத்ததாக வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார், போதை பழக்கம் இன்றைய காலை இளைஞர்

0: வந்து முன்பு இருந்ததை விட இன்று வந்து போதை பழக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த போதை இல்லா ஒரு இளைஞர் சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா இளைஞர்களில் போதையிலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு யோகா ஏதாவது உதவி செய்யுமா?
1: கண்டிப்பாங்கய்யா. இன்னைக்கு நம்ம ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். சிறார்கள் இருந்து இளைஞர்கள் வரையும் போதை பழக்கம் நீக்க வர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. எளிய விதத்தில் அவங்களுக்கு அது கிடைக்குது. இதை முத வந்து கிடைக்கா வண்ணம் நம்ம அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த போதை பழக்கத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே நம்ம இது ஒரு போதை என்பது தவறு என்ற ஒரு தாட்டை ஒரு சிந்தனையை ஆணித்தரமாக மனதில் கொண்டு போக வைக்கணும். அது யோகா பயிற்சினால் முடியும். அப்போ பெற்றோர் என்ன செய்யணும்? பள்ளி பருவத்திலிருந்தே குழந்தைகளை யோகா பழக்கணும். யோகா என்பது ஒரு பயிற்சி மட்டும் கிடையாது, யோகா என்பது வாழ்வியல். வாழ்க்கை எது சரி எது தவறு, எப்படி வாழணும், நேர்மையாக எப்படி இருக்கணும், எல்லா ஒழுக்க பண்புகளையும் கற்றுத்தருவது, அதை தான் யோகத்தின் இயமம் நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது சமுதாயத்துடன் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, தனக்குத்தானே செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன அப்படின்னு இயம நியமங்கள் யோகாவில் அழகாக 10 ரூல்ஸ் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. இந்த இளம் பருவத்திலிருந்து பள்ளி பருவத்திலிருந்து மாணவர்கள் யோகா பழகும் பொழுது அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், அப்போ போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டார்கள். பள்ளி மாணவர்கள் நாளைக்கு இளைஞனாக கல்லூரி வாழ்க்கைக்கு மேற்கொள்ளும் போது பெற்றோர்கள் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம். போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாலும் சரி, அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சரி, பிராணாயமம் சாலச் சிறந்த ஒரு பயிற்சி.
0: இது வந்து கிட்டத்தட்ட +2 எக்ஸாம் ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு.
1: ஆமாம்,
0: மாணவர்கள்லாம் வந்து அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆலோசனையில் இருப்பாங்க. என்ன பண்ணலாம், எப்படி லைஃப்பில் முன்னேறலாம், நல்லா சம்பாதிக்கலாமா, நல்ல வேலை கிடைக்கின் இருப்பாங்க. இப்போ அந்த வகையில் நிறைய கல்லூரிகளில் வந்து இளங்கலை, அதாவது யூஜி பிஜி அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்களே, யோகாவை படித்தோம்னா அதுக்குள்ள வேலை வாய்ப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: இன்றைய நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து யோகாவில் நிறைய கொட்டி கிடக்கு. சரியான ஆசிரியர்கள் தான் இல்லை. இந்த 2026 ஆண்டுக்குள்ள மட்டும் யோகாவோட தொழில் சந்தையோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா $138 பில்லியன் அளவுக்கு உயர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு வர்த்தகம் இந்த யோகாவில் நடைபெறுது. இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா யோகாவில் வந்து டிப்ளமோ கோர்ஸ்லேருந்து பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி வரையும் வந்து இந்த மாதிரியான அறிவியல் சார்ந்த படிப்புகளும் இருக்குது. நீங்கள் முழு நேர மருத்துவராகவே படிக்கிறதுக்கு பிஎன்ஒய்எஸ் இயற்கை மருத்துவருக்கான படிப்புகள் இருக்குது, நேச்சுரோபதி டாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை படிக்கலாம். இதுக்கு நீங்கள் +2 படிச்சிருக்கணும். +2 ஃபஸ்ட் குரூப்பில் பயாலஜி கண்டிப்பாக ஒரு பாடமாக படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிஎன்ஒய்எஸ்ன்ற 5.5 காலம் இயற்கை நேச்சுரோபதி டாக்டர் கோர்ஸும் படிக்கலாம். இல்லாட்டி எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் டைரெக்டாக எம்எஸ்சி யோகா பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம். இல்லை நீங்கள் +2 முடிச்சுட்டு யோகாவோட பிஎஸ்சியாகவும் நேரடி வகுப்புகளாகவும் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸாகவே நிறைய யூனிவர்சிட்டிலாம் கொடுக்குறாங்க. ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு நர்சரி ஸ்கூலில் கூட ஒரு யோகா தெரபிஸ்டாக நீங்கள் வேலை பார்க்க முடியும். அதனால் யோகா படித்துவதற்கு வருமானத்திற்கு பஞ்சமே இல்லை. யோகா வந்து எப்படின்னா கரும்பு தின்ன கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளும் பயிற்சி பண்ணிக்கலாம், உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், அதுக்கு நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும்.
0: சார், அடுத்ததாக வந்து தொழில் முன்னேற்றம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ காலேஜ்லாம் படிச்சுட்டு புது புது தொழில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு யோகாசனங்கள் ஏதாவது துணை புரியுமா?
1: கண்டிப்பாங்கய்யா. நீங்கள் எந்த தொழிலை சார்ந்த நபராக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு இந்த யோகா பயிற்சி ஒரு ஊன்றுகோலாக உங்களுக்கு உதவி புரியும். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, அது ஒரு பல கடைகளாக ஒரு 5-6 கடைகளாக மாற்ற விரும்புகிறீங்க, ஆனால் ஒரு ஸ்ட்ரகிளில் போராடுறீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யும் போது அதிசய வகையில் அவங்க பிஸ்னஸில் வந்து டெவலப் ஆகும், அந்த பிஸ்னஸ் லீடு வந்து உங்களுக்கு கூடும். எல்லாமே நம்ம எண்ணத்தோட வலிமையை பொறுத்த தான். பிரபஞ்ச விதி என்ன சொல்லுது, எதை நீ விரும்புகிறாயே அதை அடைந்தே தீர்வாய் அப்படின்றதான். அந்த விரும்பக்கூடிய விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஒருநிலைப்பட்ட மன பக்குவம் தியானம் செய்பவர்களுக்கு ஏற்படும். நாம் எதை எண்ணி நாம் தியானிக்கிறோமோ அதில் நிச்சயம் நமக்கு வெற்றி கிட்டும். நீங்கள் வந்து ஒரு பெரிய தொழில் முனைவராக ஆகணும்னு நினைச்சு தியானம் பண்ணீங்கன்னா நீங்கள் தொழில் முனைவராக ஆவீங்க.
0: யோகாவோட பயன்களை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, இந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
1: பெற்றோர்களுக்கான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு வந்து ரோல் மாடலாக இருக்காங்க. பெற்றோர்கள் வந்து முத ஃபிட்டாக இருக்கணும். முத வந்து ஒரு யோகக்கலையை வந்து குழந்தைகளை வந்து கற்றுத்தருவதற்கு முயற்சி செய்வதை காட்டிலும் முத பேரண்ட்ஸ் வந்து யோகா செய்யணும். சரிங்களா, நிறையா பேர் என்னோடய இங்கே மையத்துக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. நான் சொல்வேன், அந்த குழந்தைகள் விளையாடட்டும், நீங்கள் யோகா கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தான் பிஸ்னஸ் டென்ஷன் இருக்குது. ஒரு வீட்டில் காலையில் பேரண்ட்ஸ் எழுந்திரிச்சு யோகா பண்ணால் பிள்ளைகள் செய்யாமல் இருப்பாங்களா?
0: கண்டிப்பாக சார், பேரண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அதை பார்த்து பிள்ளைங்களை
1: கண்டிப்பாக செய்வாங்க. முத பேரண்ட்ஸ் வந்து எதை தெரிஞ்சிருக்காங்களோ இல்லையோ யோகா அவங்களுக்கு செய்ய தெரியணும். கோடிக்கணக்கான சொத்துக்கள் தெரிகிறீரோ இல்லையோ, ஆரோக்கியம் சார்ந்து உங்கள் பிள்ளை இந்த சமுதாயத்தில் ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான

0: கலையை பள்ளி பருவத்திலேயே தந்துவிட வேண்டும். அதுதான் முக்கியம்
1: சார். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். இன்று பார்த்தோம்னா சர்வதேச யோகா தினத்துடைய 12வது ஆண்டு நம்ம அடியெடுத்து வச்சிருக்கோம். இந்த தருணத்தில் இளைஞர்களுக்கு ஒரு யோகா ஆசிரியரா நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க?
0: இந்த சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் நான் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, இது வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது. யோகா டே அன்னைக்கு ஒரு ஒரு ஆசனம் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதோடு இது நின்றக்கூடாது. இது ஒரு வாழ்வியல், இதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோகா பயிற்சியை கற்றுக்கொள்வதன் மூலம் நம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும், மன அமைதி இருக்கும், எந்த ஒரு சூழலையும் எளிதில் கையாளக்கூடிய ஒரு திறன், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஒரு பண்பு யோகாவில் அதிகரிக்கும். எண்ணியதை எண்ணிய வண்ணம் ஈடேற்றக்கூடிய வல்லமை இந்த யோகாவில் வந்து கிடைக்கும். அதனால் ஒரு சாதாரண மனிதனை ஒரு வெற்றியாளனாக மாற்றக்கூடிய ஒரு உன்னத கலை, நம்ம தாய் திருநாட்டில் தோன்றிய ஒரு கலை. இதை நம்ம கற்றுக்கிறாமல் இருந்தோம்னா இதை காட்டிலும் பெரிய கேடு நமக்கு இருக்கா? இதை முறையாக கற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்ய வேண்டும், பிறருக்கு இதை பற்றி எடுத்து உரைக்க வேண்டும். அதனால் இந்த யோகக்கலை முறையாக கற்று வாழ்வில் ஒரு யோகமான ஒரு வாழ்க்கையை நாம் பெறுவோமாக. இதுதான் நான் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை.
1: கண்டிப்பாங்க சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் நிலையத்துக்கு வந்து யோகா கலையினுடைய அற்புதங்களை பற்றி நிறைய சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா.
2: இதுவரை ஆரோக்கியத்தின் ஆணிவேர் நிறைவு பகுதியில் யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில், அதாவது TIFR இந்த நிறுவனத்தில் காலியிடங்களை நிரப்ப 10ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, BE மற்றும் BTEC முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பானது 4/7/2026 படி 18 முதல் 33 வயதிற்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 4/7/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு TIFR.RUS.IN என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். மத்திய சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் HLL பயோடெக் நிறுவனத்தில் காலியிடங்களை நிரப்ப டிப்ளமோ, பட்டப்படிப்பு, BE மற்றும் BTEC முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பானது 30/6/2026 படி 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹600, SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/6/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு HLLbiotech.com என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். இதுவரை கேட்டும் வேலை வாய்ப்பு செய்திகள். இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி M. பாண்டிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு K. வேல்முருகன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளை இரவு 9 மணிக்கு நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி.

காற்றோடு கானம் மனதோடு ரீங்காரம் படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர்களின் விருப்ப பாடல்களை தாங்கி வருகிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்களின் விருப்ப கானங்களை கடிதத்தின் வாயிலாக எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு அனுப்பி கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. கடித மலரின் முதலாவதாக கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் சியாமலா அஸ்வின் ஆனந்த் மன்வித் ஆகியோரின் விருப்பத் தெளிவாக என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் இதோ காற்றலையில்.

நேரம் 9:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமேஸ்வரம் ஆசிக் ரஹ்மான் ஆசை படத்திலிருந்து மீனம்மா என்ற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. காற்றலையில் பாடல்.

நேரம் 9:28. மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர்களின் விருப்ப பாடலை இசை மலராக மலர்ந்து கொண்டிருக்கிறது. காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலரவிருக்கும் கடித மலர் மதுரை கைத்தறி நகரில் இருந்து ஸ்ரீதேவி குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மான்ஷி, பிரணிதா, மாலதி, தங்கமாயன் இவர்களின் விருப்ப பாடமாக அமராவதி திரைப்படத்திலிருந்து புத்தம்புது மலரே இதோ காற்றலையில் பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர்களின் விருப்ப பாடலை இசை மலராக மலர்ந்து கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூத்திருக்கும் கடித மலர் மதுரை எஸ்எஸ் காலனி ஜெயபிரகாஷ் நாராயணன் சரஸ்வதி மீனாட்சி பாலாஜி திருமங்கலம் பூமாரி பாலகிருஷ்ணன் விரும்பி கேட்டிருக்கும் படம் பலே பாண்டியா படத்திலிருந்து வாழ நினைத்தால் வாழலாம்.

நேரம் 9:39. நேயர்களின் விருப்ப பாடலை இசை மலராக மலர்ந்து கொண்டிருக்கிறது. காற்றில் விரியும் கடித மலர்கள். மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் 100.9 MHz அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூத்திருக்கும் கடித மலர் தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கும் விருப்பப்படம் சாரதா திரைப்படத்திலிருந்து கண்ணானால் நான் இமயாவின் இதோ காற்றலையில்.

நேயர்களின் விருப்ப பாடலை இசை மலராக மலர்ந்து கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். இது மதுரை பண்பலை 101.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலர்ந்திருக்கும் கடித மலர் மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவில் மம்சாபுரம் மீனா எழுதி அனுப்பியிருக்கும் பாடல் தெய்வத்தாய் படத்திலிருந்து இந்த புன்னகை என்ன விலை. காற்றலையில் பாடலின் அலை.

நேரம் 9:50. மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கெட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர்களின் விருப்ப பாடலை இசை மலராக மலர்ந்து கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். கடித மலரில் அடுத்ததாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் விரும்பி அனுப்பியிருக்கும் பாடல் தெரிவு அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர்களின் விருப்ப பாடலை இசை மலராக மலர்ந்து கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிறைவாக நிறைவான கடித மலராய் மலர்ந்திருப்பது குண்டேந்தல்பட்டி தவமணி எழுதி அனுப்பியிருக்கிறார். காதல் கிருக்கன் திரைப்படத்திலிருந்து பூவே முதல் பூவே இதோ காற்றலையில் பாடல்.

இதுவரை காற்றில் இசையாய் மலர்ந்து கொண்டிருந்தது காற்றில் விரியும் கடித மலர்கள். கடித மலர்களில் நிகழ்ச்சியில் இசையாய் மலர்ந்த பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் பண்பலையை கேட்டுக் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரபு.

பகல் முழுதும் முளைத்து களைத்த இதயங்கள் இளைப்பாறும் இந்த இனிய வேளையில் இசையோடு உங்கள் இதயம் நனைக்க காத்திருக்கிறது இன்றைய பட்டு சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டு சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கே எஸ் சித்ரா குரல்களில் பரத்வாஜ் இசையில் பாடல் இதோ காற்றலைகளில் வைரமுத்து வரிகளில் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து.

என்றும் என்றென்றும் இசை சாரலா இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பட்டு சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக முகவரி திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன் குரல்களில்.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் பழனி பாரதி வரிகளில். பாடலை பாடுகிறார்கள் SB பாலசுப்ரமணியம், கே சித்ரா அவர்கள்.

இசைச்சாரலா இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் வைரமுத்து வரிகளில், SB பாலசுப்ரமணியம் குரல்களில் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. தொடர்ந்து இணைந்தேருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

எட்டுத்துக்கும் இசை சாரலாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பட்டு சிறகு நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ ஒலிக்கிறது காற்றலைகளில்.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பழனி பாரதி வரிகளில் குரல் கொடுத்திருக்கிறார் ஹரிஹரன் அவர்கள், இசையமைத்திருக்கிறார் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இசையோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் பழனி பாரதி வரிகளில் உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் இசையோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அனுராதா ஸ்ரீராம், எஸ் பி பாலசுப்ரமணியம் இருவரும் இணைந்து பாட பாடல் ஒலிக்கிறது காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பட்டு சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உன்னுடன் திரைப்படத்திற்காக பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். இனி தொடர்ந்து நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

இனி தொடர்வது நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 11 மணி. நாளை காலை 4:45 சிக்னேஜிட்டு வந்தே மாதிரம் சக ஆண்டு 1948 அசாட மாதம் 3 பராபவ வருடம் ஆணி மாதம் 10 மங்கள இசை 403. அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி மனம் கலம் கமலும் பக்தி பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் கண்ணன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கைப்புக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கரிசூழ்ந்த மங்கலம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் கோயில் சிறப்பு பற்றி தகவல் வழங்குகிறார்

0: மன்னார்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஓ பொய்கை பூக்களில் சர்வதேச யோகா தினத்திற்கான யோகா மற்றும் மாதவிடாய் நிறுத்தம் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 8:00 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. நாளை ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வருகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் திருங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 மதுரை சௌராஷ்டிரா தெற்கு திரு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் ஆலய நிர்வாகம் வழங்கும் ஆலய தரிசனம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை, வர்ணனையாளர்கள் விக்னேஷ் அர்ஜுனன் செண்பகவல்லி அவர்கள். 9:30 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம் என் விருப்பமாக வளம் வருகிறது. 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கை கெட்டும் தூரத்தில் கல்வி. தொலைநிலை மற்றும் இணையவழி கல்வி மையம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மதுரை பங்கேற்பாளர்கள் டாக்டர் செங்கமலம் உதவி பேராசிரியை, கல்வியியல் துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் இளையராஜா அவர்கள் உதவி பேராசிரியர் மேலாண்மை துறை. நண்பகல் 12:00 கீழக்குயில் குடியிலிருந்து உங்களை தேடி சிறப்பு நேரலை. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியை தொடர்ச்சி. 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 வெள்ள வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது கிட்டு. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது கிட்டு தொடர்கிறது. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி பெண் தொழில் முனைவோர்கான பயிற்சியாளர் எஸ் ஜரோஜினி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம் வளர்ந்த இந்தியா 2047 வேளாண் அறிவியல் மையத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்ட காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் மையத்தின் தலைவர் முனைவர் பி பச்சைமால் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:00 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன் சிறப்பு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிறார் ASP சிவசுந்தரம் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இது இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today said that in a changing global landscape, BRICS has a vital role in deepening security cooperation and addressing shared challenges from terrorism and cybersecurity to emerging technologies. Prime Minister Modi met national security advisors and senior security officials of BRICS countries, that is Brazil, Russia, India, China and South Africa in New Delhi this evening. In a social media post, he also highlighted that India's BRICS chairmanship will seek to advance practical cooperation, support the priorities of the Global South and contribute to a safer, more secure and inclusive world. President Draupadi Murmu presented the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Journalist P. Narayanan, tennis legend Vijay Amritraj, actors Mammootty and R. Madhavan and singer Alka Yagnik are among the decorated recipients. This year, the government had announced a total of 131 Padma Awards. These include 5 Padma Vibhushan, 13 Padma Bhushan,

நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் காலத்தை வென்ற காவியகான தொகுப்பாக பாடல்களுடன் வலம் வர காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இணைவது PR செந்தில்.

மகன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக வெண்ணிராடை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் இசையில் பி. சுசிலாவின் குரலில் இதோ பாடல் வானலைகளில்

அடுத்ததாக தேனந்தோலம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திற்காக மருதகாசி வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் ஏ எம் ராஜா பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வானலைகளில்.

தூங்கா நகரத்திலிருந்து காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக பார்மகளே பார் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வான் அலைகளேல்.

எட்டுத்திக்கும் இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காலத்தை வென்ற காவிய கான தொகுப்பாக பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தேனும் பாலும் நிகழ்ச்சிகள் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு ஏஎம் ராஜா இசையில், ஏஎம் ராஜா மற்றும் ஜிக்கி குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். தேனும் பாழும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கொடிமலர் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ பாடல் வானலைகளில்

காலத்தை வென்ற காவியகான பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக குங்குமம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் வானலைகளில்

காலத்தை வென்ற காவியகான தொகுப்பு பாடல்களுடன் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக ஆலயமணி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் எஸ் ஜானகி குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராம்மூர்த்தி இசையில் பி. சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.

இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக சாரதா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். பிஆர் செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் காலை மணி 4:45 சந்திப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி

வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்தாய்.

அந்த

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

பேசாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது. இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து வி தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் இயற்றி கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் 4:10. இப்போது கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராமபக்தி சாம்ராஜ்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ராகம் தானம் பல்லவி, ராகம் மோகனம், சதுஸ்ர திரிபுட தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 3ஆம் நாள் பராபவ வருடம் ஆணி மாதம் 10ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: இனி கேட்கலாம் நாளொரு குரல் எண் 303.
1: மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய விரத்தல் அதனான் வரும்.
2: கோபம் கொள்வதால் தீமைகள் உருவாகும். அதனால் யாராக இருந்தாலும் அவர் மீது கோபம் கொள்வதை மறந்துவிட வேண்டும். குறள் எண் 303, அதிகாரம் வெகுளாமை.
1: மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய விரத்தல் அதனான் வரும்.
2: கோபம் கொள்வதால் தீமைகள் உருவாகும். அதனால் யாராக இருந்தாலும் அவர் மீது கோபம் கொள்வதை மறந்துவிட வேண்டும். குறள் எண் 303, அதிகாரம் வெகுளாமை.
0: 400 குறள் கேட்டோம். இனி இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் கண்ணன் அவர்கள். 6:15 புதிய காலை இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கரிசூழ்ந்த மங்கலம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் கோயில் சிறப்பு பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஓ பொய்யை பூக்கள் தொடர்ச்சியில் சர்வதேச யோகா தினத்திற்கான யோகா மற்றும் மாதவிடாய் நிறுத்தம் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.

அதை தொடர்ந்து காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு மதுரை சௌராஷ்டிரா தெற்கு கிருஷ்ணா கோயில் தெரு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் ஆலய நிர்வாகம் வழங்கும் ஆலய தரிசனம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் விக்னேஷ் அர்ஜுனனன், செண்பகவள்ளி அவர்கள். 9:30 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்பகானம் என் விருப்பகானமாக வளம் வருகிறது. 10:30 ஒருபட பாடல்கள் வாரணம் 1000. 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் கை கெட்டும் தூரத்தில் கல்வி தொலைநிலை மற்றும் இணைவழி கல்வி மையம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள் பங்கேற்கிறார்கள். டாக்டர் செங்கமலம் உதவி பேராசிரியர் கல்வியியல் துறை, டாக்டர் எஸ் இளையராஜா உதவி பேராசிரியர் மேலாண்மையியல் துறை. அதைத் தொடர்ந்து 12 மணிக்கு கீழக்குயில் குயிலிலிருந்து சிறப்பு உங்களை தேடி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாடல்கள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக வளம் வருகிறது. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேளை பக்தி மாலையாக பக்தி பாடல்கள் வளம் வருகிறது. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது கிட்டு. 7:30 ஃபிபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிகழ்வுகள் குறித்து டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது கிட்டு தொடர்கிறது. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி பெண் தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர் எஸ் ஜரோஜினி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாறுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம் வளர்ந்த இந்தியா 2047 வேளாண் அறிவியல் மையத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்ட காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் முனைவர் பி பச்சைமால் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9 மணிக்கு மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன் சிறப்பு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிறார் ASP சிவசுந்தரம் அவர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. அதனைத் தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பாலும். 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை FM விபத் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது காலை 5 மணிக்கான பக்தி மனம் கமலும் பக்தி மாலை.

இனிய காலை வேளையில் இறை இறை பாடல்களாக நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் இதோ பாடல்.

நிலையத்தில் நேரம் 5:09:21. நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன். ஒழித்து சென்ற அதே குரலில் மீண்டும் ஒரு பாடல் கேட்கலாம்.

தூங்கா நகரத்திலிருந்து இனிமையான இறை கானமாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். அடுத்ததாக எஸ்பி அப்துல் காதர் அவர்கள் பாடிய பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இறைகானமாக வளம் வருகிறது. பக்தி மாலை பக்தி பாடல்களுடன் வளம் வருகிறது. அடுத்ததாக ஒழித்து சென்ற அதே குரலில் மீண்டும் ஒரு பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இறைமனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஜூலி ஆப்ரகாம் குரலில் இதோ பாடல்.